நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஸ்ரவண மாதம் 16 2026 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 7 நாள் இன்று வெள்ளிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 102.8 முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகின்றது.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நாளொரு குரல். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படும் பார்க்கறிந்து. அழுக்காராமை எனும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், பொறாமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதலை அறிந்து பொறாமை காரணமாக அறம் அல்லாதவைகளை செய்யார் அறிவுடையோர். ஆம் நேர்களே, பொறாமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதலை அறிந்து பொறாமை காரணமாக அறம் அல்லாதவைகளை செய்யார் அறிவுடையோர். செய்நெறி போதாரின் கூற்றல்லவா இது. 164வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படும் பார்க்கறிந்து.

நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி அரசு ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்கும் நிகழ்வினை இன்று காலை 11:10 முதல் நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கறவை மாடுகளுக்கான சிறப்பு தீவனம் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ. வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்கு வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. இரட்டை குழந்தைகள் மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகரோலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை. விளியனூர் கே கலிமூர்த்தி அவர்கள் தவில். 10:02 கேட்டாலும் இனிக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 திரை இசை. 12:00 லட்சிய பூமி நாடகம் எழுத்தாக்கம். கல்லை மலரடியான் என்கின்ற சு கந்தசாமி அவர்கள் அமைப்பு. மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பனிசை மாலை. பித்து குளிப்பி முருகதாஸ் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இந்த நிகழ்ச்சி 102.8 FM ரெயின்போவிலும். 1:00 மகளிர் நேரம். கவிதையின் பரிமாணங்கள் குறித்து கவிஞர் ஃபிலோ மார்கரேட் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. இந்த நிகழ்ச்சியும் 102.8 FM ரெயின்போவில் இந்த நேரத்தில் தான். 2:15 என்றும் இணைவை. 2:35 சேர்ந்த இசை பாடற் பயிற்சி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து. 3:10 வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் பிற்பகல் 3:10 முதல் மாலை 5:00 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் 5:00 மாலை நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5:00 பொன்மாலை பொழுது தெய்வம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி இடம்பெறும். 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும். 8:00 8:15 வரையிலும். 8:30 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 கூழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 கூழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் உழவர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 9:15 ஸ்பாட்டை டெல்லியிலிருந்து. 9:30 சங்கீத வானிலை. 10:00 கொசினாரின் பார்லிமெண்ட் டெல்லியிலிருந்து. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலைக்கு. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும். 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 ஆகிய நேரங்களும் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில். காலை 7:30 வணக்க மக்களை. 8:02-8:30 நம்ம புதுவை. நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியின் தாய்ப்பால் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஜிப்மர் மருத்துவமனை பச்சிலும் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலி நிகழ்கிறார் ஆர்ஜே சோனியா. 6:20 7:00 வரையிலும். 7:02 7:15 வரையிலும். பின்னர் 7:25

0: இனித்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: உறவுகளை பேணுவதை குறித்து வான்புகழ் வள்ளுவனார் சுற்றந்தளால் என்ற அதிகாரத்தையே வகுத்து தந்துள்ளார். உறவினர்களின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து பேணி காப்பது ஆகும். இது ஒருவரின் வாழ்விற்கு நிலையான வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய சிறந்த நற்பண்புகளில் ஒன்றாகும் என்கிறார். உற்றார் உறவினருடன் மனம் விட்டு பேசி அன்பு கலந்து பழகினால்தான் வாழ்க்கை கரையில்லாத குளத்தில் தேங்கிய நீரைப் போல பயன் நிறைந்ததாகிவிடும் என்கிறார். செல்வம் பெற்றதின் பயனே என்னவென்றால் தன்னை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார்களுக்கு சூழ்ந்து கொள்ளும்படி வாழ்தலே ஒருவன் செல்வம் பெற்றதனால் அடையும் சிறந்த பயன் என்று குறிப்பிடுகிறார். செல்வத்து பயனே ஈதல் என்கிறார். நாம் ஈட்டிய பொருளை எல்லோருக்கும் கொடுத்து நாமும் அனுபவிக்க வேண்டும். தனக்கு வைத்து கொண்டு எஞ்சிய பொருளை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் தான் சுற்றம் சுற்றமாக சுற்றியிருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதற்கு எடுத்துக்காட்டு காக்கை. காக்கை ஒரு பொருள் கிடைத்தால் தன்னுடைய இனங்களை எல்லாம் அழைத்து கரைந்து உண்ணும். அதைத்தான் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று கூறுகிறார். காகம் தனக்கு கிடைக்கும் உணவை தான் மட்டும் சாப்பிடாமல் தன் இனத்தை எல்லாம் கூவி அழைத்து உண்பது போல தமக்கு கிடைக்கும் செல்வத்தை மறைக்காமல் சுற்றத்தாரோடு பகிர்ந்து வாழும் பண்புடையவர்களுக்கே பெருஞ்செல்வமும் உயர்ந்த புகழும் வந்து சேரும் என்று வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்பது மனம் இல்லாத மலருக்கு சமம். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் பணமோ பதவியோ அல்ல, அன்பான உறவுகள்தான். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனிடம் எதுவும் இருப்பது இல்லை. ஆனால் இறைவன் முதன் முதலில் வழங்குவது உறவுகளைத்தான். தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி என்று பல்வேறு உறவுகளை நமக்கு தருகிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண் பூசல் தரும் என்கின்றார். அன்பை அடைத்து வைக்க முடியாது. அன்பு இருக்கும் இடத்தில் உறவுகள் மலரும். இன்று உலகம் வேகமாக மாறிவிட்டது. வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் மனம் சுருங்கிவிட்டன. கைபேசியில் ஆயிரம் ஆயிரம் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் இன்பத்தை துன்பத்தை பகிர்ந்து கொள்ள சிலரே இருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு அறைகளில் மூழ்கி கிடக்கிறார்களே தவிர ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சந்தித்து உரையாடி உண்டு மகிழ்கின்ற நிலை இல்லை. பழைய காலத்தில் அம்மா ஒரு பெரிய சட்டியில் சோறு விரவி கறி வைத்து உருண்டையாக உருட்டி தந்த காலம் இன்று இல்லை. வீட்டை அழகாக்குவது சுவர்கள் அல்ல, உறவுகள்தான். வாழ்க்கையை வளமாக்குவது செல்வம் அல்ல, அன்புதான். அன்போடு வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம், உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். நாம் வாழ்ந்தாலும் மகிழ்வது, வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள்தான். நம்மை உலகமே கைவிட்டாலும் நம்மோடு பயணிக்கும் உயர் உறவுகள் அற்புதமானது. கோடி கொடுத்தாயினும் குடி பிறந்தாரோடு கூடி கொள்ளுதல் கோடி பெறும் என்று ஊர்தோறும் ஓடி ஓடி ஆத்திச்சூடி அருளிய ஔவை மூதாட்டி உரைத்தார்கள். உறவின் மேன்மையை உரைக்கும் உன்னத வரிகளில் இவை. ஆகவே உறவுகளை போற்றுவோம், உயர்வாய் போற்றி வாழ்வோம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை நேரம் 6:15. பாக்கள் நல்ல சொற்களாக இயற்றி சொற்களை மாலையாக்கி இறைவனுக்கு சூட்டலாம். இது தெய்வீக ராகம். தொடக்கமாக எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.

வரங்கள் பல வேண்டியும் பாவங்களை களைய இயேசுவின் பார்வைப்பட வைத்தது அந்த பாடல். நேரம் 6:23. அடுத்ததாக தெய்வீக ராகத்தில் குத்தூஸ் குரல்களில்

மகாலட்சுமியின் அருள் பல பெற்ற இந்த பாடலோடு தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது. இனி சேவை செய்திகள். புதுச்சேரி ஜவஹர் நகர் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர், பாலமுருகன், நல்லண்ட முத்து மாரியம்மன் அபிராமி உடனுரை, அமிர்தனேஸ்வரர் திருக்கோயில் ஆடி உற்சவத்தில் இன்று காலை மகா அபிஷேக ஆராதனை, அதனைத் தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு சாகை வார்த்தல், 3 மணிக்கு கும்பம் படைத்து பம்பை உடுக்கை செலம்புடன் வார்த்தல், மாலை 5 மணிக்கு முத்து மாரியம்மன் வலம்புரி செல்வ விநாயகர் பாலமுருகன் சிறப்பு அலங்காரத்தோடு வான வேடிக்கை நாகஸ்வர இசையோடு முதல் நாள் வீதி உலா. புதுவை சாமிப்பிள்ளை தோட்டம் ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் காலை மாரியம்மனுக்கு திருத்தேர் வடம்பிரித்தல். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம்

நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதியம்மன் தீமிதி இன்று சுபத்ரா கல்யாணம் நடைபெறும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரத்தில் உள்ள ஜெயமூர்த்தி முத்துமாரியம்மன் ஆலய 60ஆம் ஆண்டு ஆடிப்பெருவிழாவில் வசந்த உற்சவத்தில் இன்று மாலை திருவிளக்கு பூஜை. புதுச்சேரி 3வது உலக திரைப்பட திருவிழா 2026 இன்று மாலை 5:30 ஏலியன்ஸ் பிரான்சிஸ் டி பாண்டிச்சேரியில் தொடங்கும். சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என நிலை இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திராநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கறவை மாடுகளுக்கான சிறப்பு தீவனம் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: காத்தமுத காத்தமுத ஏதோ கொட்டுது பாரு பைக்ல, நில்லு நில்லு பாயப்பா,
1: நிக்கிறேன்ப்பா
0: நில்லு நில்லு நில்லுப்பா.
1: என்னப்பா என்ன கொட்டுது?
0: பின்னாடி மூட்டை வச்சுக்கிற மரவள்ளி தோல் மாதிரி இருக்குது சாக்கு. என்ன நல்ல சாக்கு தான் இட்டுனு வருது, என்னப்பா நீ?
1: அட ஒன்றும் இல்லை கருத்தமுத்து, நான் எப்போதும் வாரத்துக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மரவள்ளி சிப்ஸ் போடுறாரு.
0: ஓஹோ,
1: அவர் அந்த மரவள்ளி தோலெல்லாம் வெட்டி கீழே போட்டுருவாரு.
0: ஆமாம், ஏன்னா குப்பையில் போடுவாரு.
1: எப்பா நான் சொல்லி வச்சிருக்கேன்பா அவர்கிட்ட, அது எல்லாத்தையும் கட்டி ஒரு சாக்கில் வச்சிருப்பாரு.
0: ஓ அப்படியா?
1: அதை நான் எடுத்துட்டு வந்து மாட்டுக்கெல்லாம் அதை தீவனமாக கொடுப்போம்ப்பா.
0: அது சரி, மரவள்ளி தோலை எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு கொடுக்கலாங்கிற?
1: ஆமாம்ப்பா, மரவள்ளி தோல்ல 3% புரத சத்து இருக்குதுப்பா, நார் சத்து அதிகமா இருக்குது. இந்த ஈர தோல்ல ஹைட்ரோசைனிக் அமிலம் அப்படின்னு ஒரு அமிலம் வேற இருக்குது. நாம என்ன செய்யணும்னா, இந்த மரவள்ளி தோலை அப்படியே உலர்த்தி நல்லா லேசா காஞ்ச மாதிரி இருக்கும் போது மாட்டுக்கு நம்ம 3 முதல் 5 கிலோ ஒரு நாளைக்கு கொடுக்கலாம்ப்பா.
0: ஓ, தோலை உலர்த்தி மாட்டுக்கு தீவனமா கொடுக்கலாங்கிறியா?
1: ஆமாப்பா, ஒரு நாளைக்கு 3-5 கிலோ கொடுக்கலாம்.
0: ஓஹோ,
1: ஆட்டுக்கு அப்படின்னா 1/2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம்ப்பா. இல்லன்னா கலப்பு தீவனம் செய்யறோம் இல்லையா, அதுல 30% வரைக்கும் இந்த உலர்த்தி வைக்கப்பட்ட இந்த மரவள்ளி தோலை நம்ம சேர்த்துக்கலாம்ப்பா.
0: ஓஹோ பரவாயில்ல
1: கருத்தமுத்து, செலவை குறைச்சு வரவை கூட்டுறதுக்கு இது ஒரு வழிப்பா. செலவு இல்லாத ஒரு தீவனம் எனக்கு கிடைக்குது பாரு.
0: ஆமா கதமுத்த, நான் நிறைய இந்த மரவள்ளி கிழங்கு தோலெல்லாம் குப்பையில போயிட்டு கொட்டணும்பா. நானு
1: எப்பா அப்படிலாம் இனிமே செய்யாதப்பா.
0: சரி சரி சரி கதமுத்த, மரவள்ளி தோலை மாட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்ற, ஆனா நீயும் மாடு வச்சிருக்கிற, நானும் மாடு வச்சிருக்கிறேன், ஆனா ஓ மாடு மட்டும் பால் நிறைய கறக்குதுப்பா, அது என்ன ரகசியம்?
1: எப்பா நாட்டு மாடு அப்படின்னா நம்ம அதிகமா கவனிக்க வேண்டாம், அது தானா மேய்ஞ்சிட்டு வரும், கிடைக்கிறத சாப்பிட்டுக்கும். வைக்கோல் அப்படி இல்லாட்டினா கொஞ்சோண்டு புண்ணாக்கு பருத்தி கொட்டை போட்டாவே போதும்ப்பா.
0: அதான் நான் போட்டுக்கிறேன்ப்பா.
1: ஆனா நம்ம உயர் வகை மாடு வச்சிருக்கோம் இல்லையா, இப்ப ஜெர்சி கலப்பு நம்மள்ட்ட இருக்கு, ஒரிஜினல் ஜெர்சி இருக்குது, அந்த மாதிரி உயர் வகை கறவை மாடுகளா இருந்தா அதுங்களுக்கு நிறைய தீவனம் கொடுக்கணும். ஏன்னு கேக்குறியா?
0: ஆமா,
1: அதிக அளவுல பாலை கொடுக்குது இல்ல, அப்ப அது உடம்புல எரிசக்தி அதிகமா தேவைப்படும்பா.
0: ஆமாப்பா கரெக்டா சொல்ற.
1: அந்த சக்தி கிடைக்கல அப்படின்னா உடம்புல சேர்த்து வச்சிருக்க கூடிய அந்த எரிசக்தி தேவை காரணமா உறிஞ்சப்பட்டு அதனால அதிக பாலை தரும் அந்த மாடுகள் உடல் மெலிஞ்சு சோர்ந்து போயிடும்பா.
0: ஓஹோ,
1: பார்க்கும் போதே தெரியும்பா நல்லா இருந்த மாடு இழைச்சிக்கிட்டே வரும்.
0: கத்தமுத்த, நீ சொல்ற மாதிரியேதான்ப்பா என் மாடும் இழைச்சிக்கிட்டே வருது.
1: இப்ப தெரியுதா, உயர் வகை கறவை மாடுனா நிறைய சத்து உள்ள உணவை கொடுக்கணும்பா.
0: ஆமா ஆமா,
1: அது ரொம்ப முக்கியம்.
0: சரி சரி,
1: அப்படி சத்து உள்ள உணவை நம்ம கொடுக்கலன்னா இந்த கருவுறும் திறனும் கூட பாதிக்கப்பட்டிருப்பா.
0: ஐயோ,
1: மாடை பொறுத்த அளவுக்கு நம்ம வருஷத்துக்கு ஒரு கண்ணு இருந்தாதான் நல்லது, நமக்கு பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அந்த செனை பிடிக்கிற தன்மை வந்து தள்ளி போச்சுன்னு வச்சுங்க, அந்த மாடை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வெட்டித்தனமா சாப்பாடு தான் போட்டு கிடக்கணும், நமக்கு செலவு தான் அதிகமாகும்.
0: ஆமா,
1: இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், மாட்டுக்கு போஷாக்கான உணவை கொடுக்கணும்.
0: சரி கத்தமுத்து, அப்ப என்ன தீவனம் தான் கொடுக்கறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
1: எப்பா குறைஞ்சது 24% புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவு.

0: ரூபா கொடுக்கணும்.
1: ஓஹோ,
0: அப்புறம் பொதுவா உயர்வகை கறவை மாடுகளுக்கான எரிசக்தி கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவு சத்துல இருந்து மட்டும்தான்ப்பா அதிகமா கிடைக்குது.
1: ஓஹோ,
0: ஆனா உயர்தரமான தீவனம் நம்ம கொடுத்தோம்னா தான் அதுல தேவையான அளவு கொழுப்பு சத்தும் இருக்கும். பொதுவா பால் உற்பத்தியை கூட்டுவதற்கு பாலில் உள்ள கொழுப்பு சத்தும் கொழுப்பற்ற திடச்சத்தும் நீர்த்து போகாமல் சரியான அளவுல கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யணும்பா. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பால் உற்பத்தி அதிகம் உள்ள மாடுகளுக்கு அடர் தீவனமும் இந்த நார்ச்சத்தும் 35-65 இந்த சதவீத அளவுல இருக்கணும்பா. 65% நார்ச்சத்து இருந்தாதான் மாட்டுக்கு வந்து இந்த அசிட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு வராம இருக்கும். சரியான சத்து கிடைக்காட்டினா பாலுடைய அளவும் குறைஞ்சிரும், அதுல கொழுப்பு சத்தும் குறைஞ்சு போயிடும்.
1: ஐயோ,
0: பொதுவா பார்த்தோம்னா மாடு கன்று ஈன்றதுல இருந்து ஒரு 6-7 மாசம் வரைக்கும் தான் நம்ம கறக்குறோம்.
1: ஆமா,
0: அதுக்கு பிறகு அது கறவை குறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடுறோம். ஆனா நல்ல முறையில நம்ம தீவனம் கொடுத்துட்டு வந்தோம்னா 9 மாசம் வரைக்கும் கூட நம்ம நல்லா பால் கறக்கலாம்ப்பா.
1: ஓ, பரவாயில்ல.
0: அதே மாதிரி அது செனப்பிடிக்கிறதும் ஈஸியா இருக்கும்.
1: ஓஹோ,
0: நாம கொடுக்கற அந்த அடர் தீவனம் சாது உப்புகள் கலந்ததா இருக்கணும், வைட்டமின்கள் கலந்ததா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் பால் உற்பத்தியும் அதிகமாயி மாடும் நல்ல முறையில இருக்கும்.
1: ஓஹோ,
0: உயர்வகை கறவை மாடு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பசுமாடு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 350 கிராம் இந்த அடர் தீவனத்தை நாம கொடுக்கணும்பா. மாட்டுடைய உடல் பராமரிப்புக்குன்னு தனியா 1 கிலோ தீவனமும் கொடுக்கணும். மாடு 10 லிட்டர் பால் கறக்குதுன்னா 1 லிட்டருக்கு நம்ம 350 கிராம்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோ தீவனத்தை கொடுத்தோம்னா தான் 10 லிட்டர் பால் கிடைக்கும். இது போக மாடுடைய உடல் வளர்ச்சிக்குன்னு 1 கிலோ தீவனத்தை நம்ம கொடுக்கணும்.
1: சரி சரி சரி,
0: புரிஞ்சுக்கிட்டியா?
1: புரிஞ்சுது காதமுத்த.
0: இந்த கணக்கெல்லாம் மனசுல வச்சு நம்ம உணவு கொடுத்தோம்னா தான் நல்ல முறையில மாடு வந்து பால் கொடுக்கும்பா.
1: ஆமா, பால் கொடுத்தாதான் நமக்கு அதிக வருமானம் கிடைக்கும். காதமுத்த, நீ இப்ப சொல்லிட்டு வந்தல இந்த வழிமுறையெல்லாம் நான் செய்யாம விட்டுட்டேன்பா, அதனாலதான் என் மாடு பால் கம்மியா கறக்குது, மாடு நல்லா போஷாக்கா இல்ல.
0: கருத்தமுத்து, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்பா.
1: ஆமா,
0: புளியங்கொட்டை இருக்குல்ல,
1: ஆமா,
0: அத தோலை நீக்கிட்டு அந்த புளியங்கொட்டையை நல்லா அரைச்சி அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அத கூட 1 கிலோ வீதம் நம்ம கால்நடைகளுக்கு அளிக்கலாம்பா.
1: ஓஹோ,
0: மாட்டுக்கு அத மாதிரி கொடுத்தோம்னா 12% செரிமான புரதம் கிடைக்கும்.
1: ஓஹோ,
0: 65% மொத்தமா செரிமான சத்துலாம் அதுல இருக்குதுப்பா. கலப்பு தீவனத்துல கூட 30% வரைக்கும் நம்ம இதை சேர்த்து பயன்படுத்தலாம்பா.
1: பரவாயில்லையா காத்துமுத்த, நம்ம அந்த புளியங்கொட்டைய காய வச்சு ஊற வச்சு அவிச்சு சாப்பிடுமா?
0: எப்பா, அது நாம சாப்பிடறோம்ல.
1: ஆமா,
0: அதே மாதிரி மாடுகளுக்கும் கொடுக்கலாம்பா.
1: ஓ, பரவாயில்ல,
0: பவுடராக்கி நம்ம கொடுக்கணும்.
1: சரி சரி சரி,
0: இந்த மாதிரி கொடுத்தோம்னா மாடு நல்லா கறவா இருக்கும்பா.
1: காத்துமுத்த, புளியங்கொட்டைய மாவா அரைச்சு எப்படி கொடுக்கலாம்னு சொன்ன, மரவழி தோலை எப்படி பதப்படுத்தி உணவா கொடுக்கலாம்னு சொன்ன, அப்புறம் மாடுகளுக்கான சிறப்பு தீவனம் பத்தி நிறைய சொன்னப்பா. ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுப்பா இன்னைக்கு நீ சொன்னது. நீ சொன்ன வழிமுறைகள்லாம் கடைபிடிச்ச இனிமே என் மாடுகளுக்கு கொடுத்த எல்லா மாடுகளையும் போஷாக வச்சுக்கிறான்.
0: கருத்தமுத்த, அந்த பக்கம் அப்படி திரும்பி பாரு, ரோட்டு ஓரத்துல
1: என்னப்பா வெறிய குப்பையா கிடக்குது.
0: எப்பா, அங்க ஒரு கீரை முளைச்சிருக்கு, என்ன கீரை உனக்கு தெரியுதா?
1: இரு, கிட்ட போய் பாக்குறான். காத்தமுத்த, குப்பை கீரைப்பா.
0: குப்பை கீரை உனக்கு தெரியுது இல்ல?
1: நம்ம சின்ன வயசுல பள்ளியோடம் போகும்போது பரிசுன்னு வந்து வீட்டுல கொடுப்போம்.
0: ஆமாம்ப்பா,
1: அந்த கீரைப்பா. இத
0: எல்லா கீரையோட சேர்த்து கலப்பு கீரையா நம்ம வீட்டுல சமைப்பாங்க.
1: ஆமா,
0: அதுல ஒரு கீரை குப்பை கீரை. இதுல வந்து வைட்டமின் சி சத்து இருக்குது, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, பல சத்து இருக்குதுப்பா. மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இந்த கீரையை சாப்பிட்டா அப்படியே மலம் இலகுவா போயிடும்பா.
1: இது இந்த குப்பை கீரையா?
0: ஆமாம்ப்பா, நீ வேற மாடு சரியா பால் கறக்கலன்னு வேற சொல்றல.
1: ஆமா,
0: மாட்டுக்கு இந்த குப்பை கீரையை கொடுத்து பாரு, பால் உற்பத்தியும் அதிகமாகும்ப்பா. இது
1: அப்படியே சொல்றா? எம்மா காத்துமுத்தா, இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்ல?
0: இதெல்லாம் உனக்கு தெரியும், சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன்ப்பா.
1: சரி சரி காத்துமுத்தா, இப்பயே அந்த குப்பைக்கறியை பறிச்சுட்டு போய் என் மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்ப்பா, பால் நல்லா கறக்கும்ல.
0: சரிப்பா சரிப்பா கருத்தமுத்த, நீ கொடு, நான் இந்த மரவழி தோலை பதப்படுத்தி கொடுக்குறேன்.
1: சரி சரி,
0: அடுத்த வாரம் மரவழி தோலை 1 மூட்டை எடுத்துட்டு வந்து உனக்கும் கொடுக்குறேன்ப்பா.
1: ரொம்ப நன்றி நண்பா.
0: சரிப்பா கருத்தமுத்த, நான் கவுண்டுமா.
1: சரி சரி, பார்த்து போய் வா காத்துமுத்த.
0: சரிப்பா சரிப்பா.

ஒலிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். கறவை மாடுகளுக்கான சிறப்பு தீவனம் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905 ஆகஸ்ட் 7 இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும், ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினைக் கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களின் தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 கபீர் கைத்தறி விருதும், 19 தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்னரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க வேலைவாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலைவாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ஸ்டைஃபன் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கனாக்க மாதம் 3000 ஸ்டைஃபன் தரும். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் தரும்.
0: நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம், வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மை

0: மைக்கு அடியாகாமல் அடிமையாகாமல் நாகரீக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரீக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும்

0: அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும், அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் 3 சுற்றுகள் வளம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏகே தனசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் 4 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் 1.08% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வி ஆண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின் பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவையாற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கோரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக

0: உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:31.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
4: காட்டுத்தீயும் உலக இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாகும். ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் கடுமையான வெப்ப அலை காரணமாக உருவான பயங்கர காட்டுத்தீ நாம் அறிந்ததே. ஸ்பெயின் காட்டுத்தீ நிலவரம் ஸ்பெயினின் மேட்ரிட் மற்றும் ஆவிலா மாகாணங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பகுதிகள் மற்றும் நிலங்கள் எரிந்து சாம்பலாயின. வெப்ப அலை ஸ்பெயினில் 40°C அதிகமான சுற்றிருக்கும் வெப்பம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இயற்கை படைப்பின் குறாகிய நம் வாழ்க்கை இயற்கையை சார்ந்துதானே இயங்க முடியும் என்பதை கூற தேவையில்லை. நாமே நமது சுயநலத்தின் காரணமாகவும் சுற்றுச்சூழலை பாதிப்பு அடைய செய்தால் உலக வெப்பமயமாதலின் தன்மை அதிகரித்து பசுமை காடுகள் அழிந்து நமக்கு நாமே தீங்கை வரவழைத்து கொண்டவர் ஆவோம். பூமி வெப்பமயமாதல் என்பது பூமியின் சராசரி வெப்பநிலை உயர்வதை குறிக்கிறது. கடல் மேற்பரப்பு வெப்பநிலை சீராக அதிகரிப்பதே புவி வெப்பமயமாதல் எனப்படும். காட்டுத்தீயால் ஏற்படும் கரிமில வாயுவும் வெப்பமும் பூமியின் வெப்பநிலையையும் காற்று மண்டலத்தின் தன்மையையும் மாற்றி சீர்கேட்டை உண்டாக்குகின்றன. இயற்கை வளங்களிலேயே உயிர் வாழ்க்கைக்கு மிக மிக அடிப்படையாக இருப்பவை உலகின் பசுமை காடுகள். பயிர் நிலங்களின் மூலம்தானே நாம் உணவுப் பொருட்களை பெறுகின்றோம். மலைகளில் வளர்ந்து கிடக்கும் காடுகள் உயிர் வாழ்க்கைக்கு அவ்வளவு இன்றி அமையாதவையா என்று நம்ம சிலர் நினைக்கக்கூடும். மழையை பெய்விப்பதற்கும் பெய்த மழை நீரை பேணி ஆண்டு முழுவதும் நமக்கு வழங்குவதற்கும் அடிப்படையானவை இந்த காடுகள். மலைகளின் மேல் ஓங்கி நிற்கும் மரங்களே காற்றில் பரவும் மேகங்களை தடுத்து மழையை பொழிவிக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இவ்வாறு பெய்த மழை ஒரேடியாக வழிந்து ஓடாமல் அவை மலை மீதில் தங்கி படிப்படியாக கசிந்து சிறு சிறு நீரோடைகளாய் அருவிகளாய் வழிந்து ஆற்றில் தொடர்ந்து பாய்வதற்கு இக்காடுகளே காரணம். மரங்களின் வேர்பின்னல்களும் அவ்வப்போது விழுந்து வரும் இலைகளாலான சருகு மெத்தைகளும் தண்ணீரை வழிவிடாமல் தங்க வைத்து கொள்வதாலேயே ஆண்டு முழுமைக்கும் தண்ணீர் பேணி வைக்கப்படுகின்றது.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சியினை கேட்டீர்கள்.
2: வழங்கியவர்
3: இ நாகப்பன் அவர்கள்.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒளிப்பதிவு இன்று பிற்பகல் 3 அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. பட்டிமன்ற தலைப்பு தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா. நடுவர் பேராசிரியர் முனிவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் ஸ்ரீனு வேணுகோபால், முனிவர் வேல் மகேஸ்வரி அவர்களும். இளைஞர்களே என்ற அணியில் முனிவர் அரங்கமு முருகையன், முனிவர் இரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கின்றனர். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15 சுதந்திர தினத்தன்று மாலை 4 ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒளிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசிக்கலாம்.

சிந்தனை மலர். முன்னேற்றத்தை நோக்கி அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அடியெடுத்து வையுங்கள். ஆம் நேயர்களே, முன்னேற்றத்தை நோக்கி அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அடியெடுத்து வையுங்கள். வின்சென்ட் என்ற அறிஞரின் சிந்தனை இது. தினமும் இதே நேரத்தில் விதைக்கப்படும் சிந்தனை துளிகள் நாளையும் மலரும். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி அரசு ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்கும் நிகழ்வினை இன்று காலை 11:10 முதல் நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. புதுவை புதுமை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: எங்கள் படை 1100 பேரையும் 40 தலைவர்களையும் கொண்டது. இவர்களில் சுமார் 300 பேர் சுயேட்சையான இந்தியர், மற்றவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள். டாக்டர் பூத்தும் எங்களுடன் இருந்தார். படையும் நன்றாக வேலை செய்து புகழ்பெற்றது. துப்பாக்கி பிரயோக எல்லைக்கு வெளியில்தான் எங்கள் வேலை என்று இருந்தும், செஞ்சிலுவை படையின் பாதுகாப்பு எங்களுக்கு இருந்தும், நெருக்கடியான சமயம் வந்தபோது துப்பாக்கி பிரயோக எல்லைக்குள்ளும் போய் சேவை செய்யும்படி எங்களுக்கு கூறப்பட்டது. கூறப்பட்ட வரையறை நாங்கள் விரும்பி பெற்றது அன்று. துப்பாக்கி பிரயோக எல்லைக்குள் நாங்கள் இருப்பதை அதிகாரிகள் விரும்பவில்லை. ஸ்பியன்காப் என்ற இடத்தில் பிரிட்டிஷ் படைகள் முறியடிக்கப்பட்டதும் அந்த நிலைமை மாறிவிட்டது. ஜெனரல் புல்லர் ஒரு செய்தி அனுப்பினார். ஆபத்திற்கு உடன்பட நீங்கள் கடமைப்பட்டிராவிடினும், நீங்கள் அவ்விதம் செய்து போர்க்களத்திலிருந்து காயம்பட்டவர்களை கொண்டு வருவீர்களானால் அரசாங்கம் நன்றியறிதல் உள்ளதாக இருக்கும் என்று அச்செய்தி கூறியது. இதற்கு நாங்கள் தயங்கவே இல்லை. இவ்விதம் ஸ்பியன்காப் யுத்தத்தின் பயனாக நாங்கள் துப்பாக்கி பிரயோக எல்லைக்குள்ளாகவே வேலை செய்யலானோம். காயம்பட்டவர்களை டோலியில் வைத்து தூக்கி கொண்டு அந்த நாட்களில் நாங்கள் தினந்தோறும் 20-25 மைல் தூரம் நடக்க வேண்டியிருந்தது. காயமடைந்தவர்களில் ஜெனரல் உட்கேட் போன்ற போர் வீரர்களை தூக்கிச் சென்ற கௌரவமும் எங்களுக்கு கிடைத்தது.
2: 6 வாரங்கள் சேவை செய்த பிறகு எங்கள் படை கலைக்கப்பட்டு விட்டது. ஸ்பியன் காப்பிலும் வால்கிரான்ஸிலும் ஏற்பட்ட தோல்விகளுக்கு பிறகு லேடி ஸ்மித் என்ற இடத்தையும் மற்ற இடங்களையும் அவசர நடவடிக்கைகளினால் மீட்பதற்கு முயல்வதை பிரிட்டிஷ் தளபதி கைவிட்டுவிட்டார். இங்கிலாந்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் மேற்கொண்டு உதவிக்கு படைகள் வந்து சேரும் வரையில் மெதுவாகவே முன்னேறுவது என்று முடிவு செய்தார். எங்களுடைய சொற்ப சேவை அச்சமயம் வெகுவாக பாராட்டப்பெற்றது. இந்தியரின் கௌரவமும் உயர்ந்தது. எப்படியும் நாம் எல்லோரும் ஏகாதிபத்தியத்தின் புத்திரர்களே என்பதை பல்லவியாக கொண்ட பாராட்டு பாடல்களை பத்திரிகைகள் பிரசுரித்தன. இந்திய வைத்தியப்படையின் சேவையை ஜெனரல் புல்லர் தமது அறிக்கையில் பாராட்டியிருந்தார். இப்படையின் தலைவர்களுக்கும் யுத்த பதக்கங்களை வழங்கினார்கள். இந்திய சமூகம் அதிக கட்டுப்பாடு உடையதாயிற்று. ஒப்பந்த தொழிலாளருடன் எனக்கு நெருக்கமான பழக்கம் உண்டாயிற்று. அவர்களும் அதிகமாக விழிப்படைந்தார்கள்.
3: இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தமிழர்கள், குஜராத்திகள், சிந்திகள் என்ற எல்லோரும் இந்தியரே, ஒரே தாய் நாட்டின் மக்களே
2: என்ற உணர்ச்சி இவர்களுடைய ஆழவேர் ஊன்றியது. இந்தியரின் குறைகளுக்கு இனி நிச்சயமாக பரிகாரம் ஏற்படும் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாயிற்று. வெள்ளைக்காரரின் போக்கும் தெளிவாக மாறுதலை அடைந்துவிட்டது என்றே அச்சமயம் தோன்றியது. யுத்த சமயத்தில் வெள்ளையருடன் இந்தியருக்கு இனிமையான வகையில் நட்பும் ஏற்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான வெள்ளைக்கார சிப்பாய்களுடன் அப்பொழுது நாங்கள் பழகினோம். அவர்கள் எங்களுடன் நண்பர்களாக பழகினர். தங்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் அங்கே இருப்பதை குறித்து நன்றியுள்ளவர்களாகவும் இருந்தனர். சோதனை ஏற்படும் சமயங்களில் மனித சுபாவம் எவ்வளவு உயர்ந்த விதத்தில் தென்படுகிறது என்பதற்கு நினைத்தாலும் இன்பம் தருவதாக உள்ள ஒரு சம்பவத்தின் உதாரணத்தை நான் இங்கே குறிப்பிடாமல் இருப்பதற்கில்லை. சீவிலி முகாமை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருந்தோம். லார்டு ராபர்ட்ஸின் மகனான லெப்டினன்ட் ராபர்ட்ஸ் அங்கே படுகாயமடைந்து இறந்தார். போர்க்களத்திலிருந்து அவருடைய சவத்தை தூக்கி வந்தது எங்கள் படையே. அன்று வெயிலின் புழுக்கம் அதிகமாக இருந்தது. ஒவ்வொருவரும் தாகத்தினால் தண்ணீருக்கு தவித்து கொண்டிருந்தனர். தாகத்தை தணித்து கொள்ள வழியில் ஒரு சிற்றோடை இருந்தது. ஆனால் அதில் யார் முன்னால் இறங்கி தண்ணீர் குடிப்பது? வெள்ளைக்கார சிப்பாய்கள் குடித்துவிட்டு வந்த பிறகே நாங்கள் நீர் அருந்துவது என்று தீர்மானித்திருந்தோம். ஆனால் அவர்கள் முன்னால் போகவில்லை. முன்னால் இறங்கி நீர் அருந்துமாறு எங்களை வற்புறுத்தினர். இவ்விதம் யார் முன்னால் போய் தண்ணீர் குடிப்பது என்பது பற்றி கொஞ்ச நேரம் அங்கே மகிழ்ச்சி தரும் போட்டியே நடந்தது. சமூகத்தைச் சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினரும் அந்த சமூகத்திற்கு பயப்படாதவராக இருப்பதை சகித்து கொண்டிருக்க என்னால் எப்பொழுதுமே முடிவதில்லை. சமூகத்தில் இருக்கும் குறைபாடுகளை மறைப்பதையோ அக்குறைகளுக்கு உடந்தையாக இருப்பதையோ நான் எப்பொழுதுமே வெறுத்து வந்திருக்கிறேன். சமூகத்தின் குற்றங்குறைகளை போக்கிக் கொள்ளாமல் அதன் உரிமைகளை பெற மாத்திரம் போராடுவதும் எனக்கு பிடிக்காது. இந்திய சமூகத்தின் ஒரு குறையை குறித்து அதன் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு வந்தது. அக்குற்றச்சாட்டில் ஓரளவு உண்மை இல்லாமலும் இல்லை. ஆகையால் நான் நேற்றாளில் குடியேறியது முதல் அக்குற்றச்சாட்டிலிருந்து நம் சமூகத்தை விடுவிக்க முயன்று வந்தேன். இந்தியர் சுத்தத்தை குறித்து கவலைப்படாதவர்கள். தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுவதில்லை என்று இந்தியர் மீது குறை கூறப்பட்டது.

0: சமூகத்தில் முக்கியமானவர்களான இந்தியர்கள் தங்கள் வீடு வாசல்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள முன்னமேயே ஆரம்பித்து விட்டனர். ஆனால் டர்பனில் பிளேக் ஏற்படக்கூடும் என்று அறிவிக்கப்பட்ட போதுதான் வீடுதோறும் சென்று பார்க்க ஆரம்பித்தோம். இதில் எங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று நகரசபை உறுப்பினர்கள் விரும்பினர். ஆகவே அவர்களை கலந்து ஆலோசித்து அவர்கள் அங்கீகாரமும் கிடைத்த பின்னரே இந்த வேலையில் இறங்கினோம். எங்கள் ஒத்துழைப்பு அவர்களுடைய வேலையை எளிதாக்கியதோடு எங்களுடைய சிரமங்களையும் குறைத்தது. ஏனெனில் தொத்து நோய்கள் பரவும் போதெல்லாம் நிர்வாக அதிகாரிகள் வெகு சீக்கிரத்தில் பொறுமையை இழந்து விடுகிறார்கள். கடுமையான நடவடிக்கைகளையும் எடுத்து கொள்ளுகின்றனர். தங்களுக்கு பிடிக்காதவர்களிடம் அவர்கள் அதிக கடுமையாக நடந்து கொள்வதும் பொதுவான வழக்கம். இந்திய சமூகம்தானே வலிய சுகாதார முறைகளை அனுசரிக்க முற்பட்டதால் இப்படிப்பட்ட கொடுமையில் சிக்காமல் மீண்டது. ஆனால் எனக்கு வருந்தத்தக்க அனுபவங்கள் சில ஏற்படாது போகவில்லை. உரிமையை கோருவதில் சமூகத்தின் உதவியை பெறுவது எளிது. ஆனால் சமூகம் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற செய்ய வேண்டும் என்பதில் அதே சமூகத்தின் உதவியை நான் அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியாது என்பதை கண்டேன். சில இடங்களில் அவமதிக்கப்பட்டேன். மற்ற இடங்களிலோ என்னிடம் மரியாதை காட்டினார்கள். ஆனால் நான் கூறிய யோசனைகளை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. தங்களை சுற்றியுள்ள இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் முயற்சி எடுத்துக் கொள்வது மக்களுக்கு அதிக கஷ்டமாகவே இருந்தது. இந்த வேலைக்கு அவர்கள் பணம் செலவு செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கே இல்லை. அளவற்ற பொறுமையினாலின்றி இந்த மக்கள் எந்த வேலையும் செய்யும்படியாக செய்வது முடியாத காரியம் என்பதை மற்றெல்லாவற்றையும் விட இந்த அனுபவங்கள் எனக்கு நன்றாக போதித்தன. சீர்திருத்த வேண்டும் என்ற கவலை சீர்திருத்தக்காரருக்குத்தான் உண்டு. சமூகம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் அவர் சமூகத்தினிடமிருந்து எதிர்ப்பையும் வெறுப்பையும் உயிருக்கே அபாயமான கொடுமைகளையும் தவிர வேறு எதையும் எதிர்பார்ப்பதற்கில்லை. சீர்திருத்தக்காரர் தம் உயிரினும் முக்கியமானது என்று கருதும் ஒரு சீர்திருத்தத்தை மிகவும் பிற்போக்கானது என்று கூட சமூகம் கருதிவிடலாம் அல்லவா?
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தொலைபேசி மூலம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் மேற்காசியாவில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை வடிவமைப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே உற்பத்தி, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லியூக் கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பரம் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு காலித் ஹஷீம் அலி மஹேருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு மாசியோ பெர்னாண்டோ எலாஸ் ரோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயம், எரிசக்தி, மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தகத்தில் துறைமுகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் இணையவழி புவிசார் அரசியல் சார்ந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உறுதியான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உடான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் விமான பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு உலகின் மிகச்சிறந்த விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய

0: ஆய்வு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எத்தனாலை இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அந்த அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. எத்தனால் இறக்குமதி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் உள்ள மரீப் மற்றும் ஹத்ராமவுட் மாகாணங்களில் உள்ள சர்வதேச ராணுவ முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அமெரிக்கா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 13 பேர் காயமடைந்துள்ளனர். டமாஸ்கஸில் உள்ள ஜரமனா பகுதியில் கார் ஒன்றில் எடுத்து வரப்பட்ட வெடிப்பொருட்கள் வெடித்ததில் இந்த சம்பவம் நேரிட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் நீண்ட காலமாக திரு பஷர் அல் ஆசாத் ஆட்சி செய்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் குடிமக்களை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் 1 உயிரிழந்துள்ளார், 2 பெண்கள் காயமடைந்தனர். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டகால அடிப்படையில் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பிய போட்டியனில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் 1வது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சேலம் அணி 19.4 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. சிங்கப்பூருக்கு எதிரான 20 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்குகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தில் 5 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆய்வு செய்தார். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய

0: தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசைத நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இரட்டை குழந்தைகள் மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கு பாலூட்டும் முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இரட்டை குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சோ ரெண்டு குழந்தை பிறக்கும் போது ரெண்டு குழந்தைகளுக்குமே வந்து அந்த தாய்ப்பால் வந்து போதுமானதா, இல்ல வந்து அவங்களுக்கு வேற ஏதாச்சும் பால் கொடுக்கணுமா அப்படின்றத கேட்பாங்க. பிளஸ் குறைமாதத்தில் பிறந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா, சோ எப்படி வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தாய்ப்பால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு தாய்ப்பால் அகற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அம்மாக்கு சுரக்கும். சோ வந்து ரெண்டு குழந்தை இருந்தாலுமே, ட்வின்ஸ் இருந்தாலுமே, ரெண்டு குழந்தையுமே குடிக்கும் போது அவங்களோட தேவைக்கு ஏற்றபடி அந்த அம்மாவோட உடம்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி வந்து நிறையவே வந்து தாய்ப்பால் வந்து இரட்டிப்பு மடங்கா சுரக்கும். அடுத்து என்னன்னா, குழந்தை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இல்ல 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தாய்ப்பால் கேட்டுட்டே இருப்பாங்க. சோ ஒரு இரட்டை குழந்தை இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு வைக்கும் போது இன்னொரு குழந்தை அழ ஆரம்பிச்சிருவாங்க. சோ அம்மா வந்து தூக்கமே இருக்காது. சோ தூக்கமே இல்லாதனாலே ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதனாலே ஸ்ட்ரெஸ்ஸாலே வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது வந்து அம்மாக்கு வந்து குறைஞ்சிரும். சோ இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் தான் வந்து காமனா இருக்கும். ரெட்டை குழந்தை பிறந்துச்சுன்னா ரெண்டு குழந்தைக்கும் அட் அ டைம் ஃபீட் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் மருத்துவர்கள் சொல்லி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஃபீட் பண்ணும்போது ரெண்டு குழந்தைங்களுக்கும் நம்ம ஒரே நேரத்தில் வந்து ஃபீட் பண்ணலாம். சோ அப்படி முடியல, ஒரு குழந்தை மாதிரி ஒரு குழந்தை தான் வந்து அழுதுட்டு இருக்காங்க பால் கேட்கறாங்கன்னா, இங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் தாய்ப்பாலை வந்து எடுத்து வச்சுக்கலாம், பீச்சி வச்சுக்கலாம். சோ அந்த அம்மா ரெஸ்ட் எடுக்கும் போது வீட்டில் இருக்க மற்றவங்க வந்து பாலடை மூலயமாவோ ஸ்பூன் மூலயமாவோ அந்த எக்ஸ்பிரஸ் பிரஸ் மில்க் வந்து கொடுக்கலாம். அம்மா வந்து சாப்பாடுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவங்களோட தாய்ப்பால் ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால அதிக கலரிஸ் வந்து பேர்ன் ஆகிறதுனால அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதோடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தண்ணி நல்லா குடிச்சு ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஃபீட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்து போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கும். நிறைய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய டவுட், குழந்தை வந்து குறை மாதத்தில் பிறந்துருச்சு, என்னோட குழந்தை வந்து பால் நல்லா குடிக்குமா அப்படின்றத வந்து குறை மாதத்தில் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டவுட். 34 வாரத்துக்கு மேல பிறந்த குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் மெச்சூரா இருக்கிறதுனால அவங்க நேரடியாவே வந்து பாலை வந்து குடிக்கலாம், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நிறை மாதத்தில் பிறந்த குழந்தை மாதிரியே அவங்க வந்து தாலை வந்து நேரடியாகவே வந்து குடிக்கலாம். 34 வாரத்திற்குள்ள இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வந்து நேரடியாக வந்து பால் குடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்லேயோ பாலாடையிலையோ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி இனிஷியலாக பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக சப்ப விட்டு பால் அம்மா வந்து நேரடியாக கொடுக்குறபடி செய்யலாம். ஸோ 28 வாரம் மிகவும் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் தான் இருப்பாங்க யூஸ்வலாக. ஸோ பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து 28 வாரத்துக்கு கீழே குழந்தைங்க முதல்ல வந்து எடுத்தோடனே பால் கொடுக்காம நம்ம வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்ட பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் கொடுப்போம். ஸோ 34 வாரத்திற்கு பிறகு பிறந்த குழந்தைகள் நேரடியாக தாயிடம் பால் குடிக்கலாம். ஸோ 28-34 வாரம் வரைக்கும் பிறந்த குழந்தைகள் வந்து உடல் எடை அதுக்கப்புறம் அந்த மாதத்திற்கு ஏற்ற மாதிரி ஸ்பூன்லேயோ பால் அடையிலையோ இல்லை டியூப்லேயோ வந்து பால் கொடுத்து அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நேரடியாக பால் கொடுக்குறது பழக்கப்படுத்துவாங்க. 28 வாரத்துக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு முதல்ல ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா தாய்ப்பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி தாய்ப்பாலை வந்து கொடுக்க வைப்பாங்க. குறை மாதத்தில் பிறந்த குழந்தை வந்து என் குழந்தை ரொம்ப வந்து எடை கம்மியா இருக்கு, அவங்களுக்கு வந்து போதுமான சத்து வந்து என்னோட தாய்ப்பாலே கிடைக்குமா அப்படின்னு நிறைய மதருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ ப்ரீ டேர்ம் மில்க், குறை மாதத்தில் பிறந்த அந்த குழந்தையோட தாய்க்கும் ஒரு டேர்ம் மில்க், நிறை மாதத்தில் பிறந்த குழந்தையோட தாய்க்குமே வந்து தாய்ப்பால் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஆக்சுவலாக அதான் நேச்சரோட அழகே அதுதான். ஸோ வந்து குழந்தைக்கு ஏற்றவாறு தாய்ப்பால் மாறும். ஸோ ப்ரீ டேர்மாக பிறந்த குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு சுரக்கக்கூடிய பால் வந்து அவங்களுக்கு தேவையான மூளை வளர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு எல்லா சத்துக்களுமே வந்து ஒரு கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஸோ வந்து ப்ரீ டேர்ம் மில்க்கும் அந்த நியூட்ரிஷன் பிளஸ் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான அளவில் தான் இருக்கும். ஸோ வந்து குழந்தைக்கு ப்ரீ டேர்மாக இருந்தாலுமே தாய்ப்பால் மட்டுமே போதும். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இரட்டை குழந்தைகள் மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கு பாலூட்டும் முறை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி அரசு ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 12வது தேசிய

0: கைத்தறி தினவிழாவின் பங்கேற்கும் நிகழ்வினை இன்று காலை 11:10 முதல் நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சலி கேட்கலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலிவரசை நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிற அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போ தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் ஒன்றை மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா, அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டு தான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்ட்ருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தால் அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்றது குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துகிட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா, என்னுடைய தலைவர் ராமரையா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் உன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு நான் ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான், சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக 3 தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னு அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி, பெரிய ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டு அல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னு அனுமன். சரி இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிற அப்படின்னாரான். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுருக்கோம் தெரியுமா, ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம், அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை பற்றி அழகாக 1 மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
0: நேயர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷவாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒளிப்பதிவு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. பட்டிமன்ற தலைப்பு, தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா. நடுவர் பேராசிரியர் முனிவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களை என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி அவர்களும்,

இளைஞர்களே என்ற அணியில் முனிவர் அரங்கமு முருகையன், முனிவர் இரா விசாலாட்சி ஆகியோரும் பங்கேற்கின்றனர். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. நகர் உலா.

என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் நண்பர்களோட உறவினர்களோட நம்ம கழிக்கிற அந்த காலங்கள் நமக்கு கம்மியாகிட்டே வர்றதுனாலையும், இது கொஞ்சம் மழைக்காலம், வெளியில் போகிறதுக்கான வசதிகள் இல்லாததுனால இப்படி ஒரு நிகழ்ச்சியாவது கேட்டு நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் விருந்து கொடுக்கலாமேன்ற ஒரு எண்ணிக்கையில் நேயர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுதுன்ற ஒரு வார்த்தைகளோடு தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி எந்த இடத்துக்கு போகலாம்? அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மெச்சுகா உங்களை ஒரு கனவுலகிற்கே அழைத்து செல்லும் ஒரு அற்புதமான மயக்கும் இடம்னு சொல்ல முடியும். இயற்கை காட்சிகளும் வசீகரிக்கும் நிலப்பரப்புகளும் பெயர் பெற்ற இடம் இது. கம்பீரமான இயற்கை அழகின் மத்தியில் தங்களை இழக்க விரும்பணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பொருத்தமான இடம் இது. இந்த நகரம் நீலம் மற்றும் சிவப்பு நிற கூரைகளை கொண்ட அழகான வீடுகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த இடத்தினுடைய கவர்ச்சியை மேலும் கூட்டணும் சொல்ல முடியும். வடகிழக்கு இந்தியாவில் சுற்றி பார்க்க மெச்சுகா ஒரு சரியான இடம்.

கேட்ட பாடல் அரண்மனை த்ரீ படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது. நேரம் 7:40:33. இன்னைக்கு நகருலாவில் மெச்சுக்கா, அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய பகுதி. ஒவ்வொரு மூலையிலுமே பல ரம்மியமான இடங்கள் பரவி கிடக்குது. இயற்கையினுடைய அழகை கண்டு ரசிக்கிறதுல உங்களுக்கு ஒருபொழுதுமே சலிப்பு ஏற்படாது. இது மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னும் அழைக்கப்படுகிறது இந்த இடம். டார்ஜிலிங், ஹனுமான் பாயிண்ட், குருநானக் தபோஸ்தான் மற்றும் குருத்வாரா, நியூ கோம்பா, மெச்சுக்கா, பஸ்தி போன்ற முக்கிய சுற்றுலா தலங்கள் இந்த பகுதியில் இருக்குது. இவை தவிர இந்தியா சீன போர் நடைபெற்ற மெங்காங் கிராமத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 1962 போர் முனையமும் நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா பார்க்க முடியும். கண்கவர், லாமாங், யார்லும் முகாம்களுக்கும் நம்ம செல்லலாம். லாமாங்கிற்கு செல்லும் பொழுது சாலை கொஞ்சம் ரொம்ப ரம்மியமான ஒரு அழகிய கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஊசியிலை காடுகள் வழியாக நம்ம பயணிக்கிறதுனால தான். அப்போது அந்த பகுதிகளை போகும்பொழுது நம்மளுடைய இயற்கை நம்மளை ஏதோ சொர்க்கத்துக்கே கொண்டு போகிற ஒரு உணர்வு நமக்கு தோன்றும். கண்ணுக்கும் சரி, நம்மளுடைய உடல் ரீதியான மன ரீதியான பல வலிமைகளை அந்த இடம் நமக்கு தருது. மெச்சுக்கா செல்லும் வழியில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சிக்கோட்டிரோ அப்படின்ற ஒரு நீர்வீழ்ச்சி கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம். மனதை கவரும் இந்த பகுதியில் இயற்கை அழகிற்கு மேலும் மெருங்கு விட்டது அப்படின்றத தான் நம்ம சொல்ல முடியும். இந்த இடம் பார்க்கலாமா, அந்த இடம் பார்க்கலாமா, நம்மளுடைய ஆர்வம் ஆசை தூண்டலுக்கு இது ஒரு முக்கிய இடமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். டிடோ நீர்வீழ்ச்சி, சிக்கோ டிடோ நீர்வீழ்ச்சி அப்படின்றது இங்கே பிரம்மாண்டமான ஒரு நீர்வீழ்ச்சி, அதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே சிறிது நேரம் நின்ற அந்த நீர்வீழ்ச்சியினுடைய எழில் மிக அழக ரசித்தவாறே ஒரு கோப்பை தேநீர் அருந்தணும்னா இதை விட ஒரு உலகம் எங்கெங்க நம்ம பார்க்க முடியும். நிச்சயமான அதை சொல்லும் பொழுதே தேநீர் அருந்துற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாடலை கேட்கலாமா?

0: கேஜிஎஃப் டூ படத்திலிருந்து அனன்ய பட் குழுவினர் சேர ஒழித்த பாடல் அது. இனி ஒரு விளம்பரம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மாருக்கால் புதுடெல்லி அரசு ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்கும் நிகழ்வினை இன்று காலை 11:10 முதல் நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:30 பன்னிசை மாலை பித்துக்குளி பி முருகதாஸ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இந்த நிகழ்ச்சி 102.8 எஃப்எம் ரெயின்போவிலும். பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். கவிதையின் பரிமாணங்கள் குறித்து கவிஞர் ஃபிலோ மார்கரேட் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜி சிந்தோ. இன்று மாலை 6:20 மனோரஞ்சிதம், இரவு 7:25 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் உழவர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஜிப்மர் மருத்துவமனை பச்சிலம் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள்.

சித்தா படத்திலிருந்து பிரதீப் குமார் கார்த்திகா வைத்தியநாதன் குரலில் ஒலித்த பாடல் அது. நேரம் 7:51. நேர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒளிப்பதிவு இன்று பிற்பகல் 3 அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. பட்டிமன்றம் தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனிவர் வேல் கார்த்திகேயன். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ்ச்செம்மல் சீனு வேணுகோபால், முனிவர் வேல் மகேஸ்வரி ஆகியோரும், இளைஞர்களே என்ற அணியில் முனிவர் அரங்கமு முருகையன், முனிவர் இரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கின்றனர். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15 சுதந்திர தினத்தன்று மாலை 4 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இது நகருல்லா. இன்னைக்கு மெச்சுகா அப்படின்ற ஒரு பகுதி அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கண்கவர் இயற்கை எழில் சூர்ந்த ஒரு பகுதி. டோர்ஜிலிங் கிராமம் மெச்சுகாவினுடைய எழில்மிகு மலைகளையும் அழகிய கிராமத்தில் மலையை நோக்கி சிதறி கிடைக்கும் அந்த குடில்களையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதாவது குதிரைகளை மேயும் இடமாக பயன்படுத்தப்படும் ஒரு பசுமையான பள்ளத்தாக்கும் இந்த இடத்துல இருக்கு. கிராமத்தை நடந்தே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஈர்க்கும் இடமாகவும் இருக்கும். சல்மான்கான் காட்சி முனையையும் இந்த இடத்துல நம்ம பார்வையிடலாம். பரவசம் ஊட்டக்கூடிய சியோமாறு மெச்சுகா நகரின் வழியாக பாய்ந்து பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கும் காட்சியும் தருதுன்னு சொல்ல முடியும். தெளிந்த நீரையும் ரசிக்கலாம். ஆற்றின் மீது உள்ள தொங்கு பாலங்களை கடப்பது மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக குருத்வாரா, ஒரு குன்றின் உச்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மதஸ்தலமா இருக்கு. இது இந்திய இராணுவத்தால பராமரிக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக அனுமன் பாயிண்ட், இந்திய திபேத்திய எல்லைகளுக்கு செல்லும் வழியில் லமாங்கில் ஒரு குன்றின் உச்சியில் அனுமன் முக வடிவிலான ஒரு பிரமிக்க வைக்கும் பாறை அமைப்பு இங்கே காணப்படுது. 400 பழமையான சம்டிக் யூங்கா மடாலயமும் இங்கே இருக்குது. அருணாச்சல பிரதேசத்தினுடைய பிரபலமான பௌத்த மடாலயங்களில் ஒன்றுன்னு சொல்ல முடியும். தியான நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய புத்த பகவானுடைய பிரம்மாண்டமான தங்கச்சிலை ஒவ்வொரு பார்வையாளர்களுடைய இதயத்தையும் அளவற்ற அமைதியையும் மன நிறைவையும் நிரப்பும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு சாகசமும் மலையேற்றமும் பிடிக்குமானால் உள்ளூர் மக்களினுடைய வழிகாட்டுதலோட மெச்சுகால பிற மலைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் மலையேற்றம் செய்ய முடியும். நவம்பரில் நடைபெறும் மெச்சுகா சாகச திருவிழா மலையேற்றம், பாராகிளைடிங், வெப்பக்காற்று பலூனிங் போன்றவற்றையும் அனுபவிக்க மிக சிறந்த இடம் அப்படின்னு சொல்ல முடியும்.

உடன்பிறப்பே படத்தில் ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு நகரோலாவில் மெச்சுக்கா இந்த பகுதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சுற்றி பார்க்க தங்க ஹோம்ஸ்டே எளிமையான அறைகளோட இயற்கை முறையில் விளைவித்து உள்ளூரிலேயே பெறப்படும் உணவு வகைகள் உள்ளூர் கலாச்சாரத்தில் மூழ்கி ஒரு புதிய ஒரு உலகத்துக்கே நம்மளை கொண்டு போக முடியும். நண்பர்களை அதிகமாக அங்கே நம்ம வந்து உருவாக்கி கொள்வதற்கான ஒரு சிறந்த வழியாகவும் இருக்குது. பிப்ரவரியில் புத்தாண்டை வரவேற்பதற்காக லோசார் திருவிழா இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மோபின் திருவிழா மார்ச் மாதத்துலேயும் ஏப்ரல் 5ஆம் நாள் இந்த திருவிழா நடைபெறுது. இந்த 5 நாள் நடைபெறக்கூடிய இந்த நாட்களையில் நம்ம வந்து பயணத்தை திட்டமிட்டோன்னா மெச்சுக்கா இன்னும் நமக்கு அதிகப்படியான சுவாரஸ்யமும் அனுபவங்களையும் நமக்கு தரும். மலையேற்றம் மட்டும் கிடையாது, அங்கே இருந்து பார்க்கக்கூடிய பரவசம் ஊட்டக்கூடிய சியோன் ஆறு, குருத்வாரா, ஹனுமன் பாயிண்ட்டு, இது மட்டும் இல்லாமல் குதிரைகள் மேயக்கூடிய இருமையான அந்த பசுமையான புல்வெளிகள் நிறைந்த இந்த பகுதிகளோட அற்புதமாக மயக்கும் நம்மளை வசீகரிக்கும் நிலப்பரப்புகளை கொண்ட கம்பீரமான இயற்கையும் நம்ம ரசிக்க முடியும். நம்மளை தொலைச்சிட்டு வரணும்னு நினச்சோன்னா நிச்சயமாக இந்த பகுதிக்கு நம்ம போகலாம். அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மெச்சுக்கா அப்படின்றதா இன்றைக்கி நம்ம வந்தது நகரோலாவில். கண்ணுக்கு விருந்தோ இல்லையோ நிச்சயமாக காதுகளுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தந்திருக்கும்ன்ற நம்பிக்கையோடு இன்றைய நகரோலா நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுவதையொட்டி ஒவ்வொரு இந்தியரும் இந்நாளை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக காணொலி ஒன்றை பகிர்ந்துள்ள பிரதமர், தங்களது கைகளால் துணிகளை உருவாக்கும் நெசவாளர்களின் குடும்பத்தினருக்கும் கைவினை கலைஞர்களுக்கும் பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக மேட்டுப்பாளையத்திலுள்ள தனியார் நிறுவனத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் அப்பகுதியில் தள்ளுவண்டியில் உணவுக்கடை நடத்தி வந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்தார்.

0: இழந்தார். மேலும் இரண்டு பெண்கள் படுகாயமடைந்தனர். இத்தகவலை அறிந்தவுடன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். புதுச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இவ்வாண்டு 11ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்காத மற்றும் இதுவரை எந்த பள்ளியிலும் சேராதவர்கள் அண்மையில் 10ஆம் வகுப்பு துணை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனி கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. இன்றும் வரும் 10ஆம் தேதியன்றும் இக்கலந்தாய்வு குருசுக்குப்பம் ஸ்ரீ NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது. இக்கலந்தாய்வில் தகுதியுள்ள மாணவர்கள் உரிய சான்றிதழ்களுடன் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் என பள்ளிக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. காரைக்கால் பகுதியிலுள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டிற்கான 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பித்து இடம் கிடைக்காதவர்கள் இதுநாள் வரையில் எந்த பள்ளியிலும் சேராதவர்கள் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் இல்லாத பிற மாநில மாணவர்களுக்கான கலந்தாய்வு வரும் திங்கட்கிழமையன்று நடைபெறவுள்ளதாக மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் ஜெயா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்றிரவு திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம். வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை சில விஷயங்கள் இருக்கு. உணவு, உடை, இருப்பிடம். உணவாகட்டும் இருப்பிடமாகட்டும் நம்மளை தான் அதை வந்து உருவாக்கிக்கிறோம். உணவு, உடை, இருப்பிடம் இது மூணுமே நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம நினச்சோன்னா வாழ்க்கையில் எந்த உச்சத்தை கூட இந்த ஒரு மூணு விஷயத்தில் நல்ல சுவையான உணவுகள் வேணுமா தேடி போய் நம்மளால் சாப்பிட முடியும். பெரிய பெரிய வீடுகளை கட்டிட்டு அதில் சந்தோஷமாக அரண்மனை போல் வீடுகளை கட்டிட்டு வாழணுமா அதுவும் கிடைக்கும். பெரிய இடங்களுக்கு போய் தேவையான ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு நம்மளை அழகு பார்த்துக்க முடியும். இப்படி பல விஷயங்கள் நமக்கு அதிகப்படியாக நம்ம எந்த அளவுக்கு முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டிகள்லாம் இருந்த காலத்தில் இருந்த இந்த மூன்றுமே இப்போ அப்படியே டோட்டலாக மாறி வேறு மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இயற்கையாக சில விஷயங்கள் நமக்கு கொடையாக பெறப்படுகின்றது. அதை நம்ம வந்து அலட்சியப்படுத்துவதோ துஷ்பிரயோகம் பண்ணுவதோ இதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. அதை எவ்வளோ அளவுக்கு நம்மளால் பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்கணும். இப்படி பீடி போட்டுகிட்டே இருந்தால் தகவல் தளம் என்ன டாபிக்னே தெரில. அப்படி தானே நேர்கள் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம உலக தாய்ப்பால் வாரத்தை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். அதனுடைய மகிமைகளையும் தாய்ப்பாலினுடைய அவசியத்தையும் குழந்தைகளுக்கு எந்த அளவு கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய தலைப்புகளில் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு 7ஆம் தேதி இன்றோட இந்த உலக தாய்ப்பால் வாரத்தினுடைய நிறைவு நாள் அப்படின்னும் பொழுது சரி திரும்பவும் அந்த தாய்ப்பால் சம்பந்தமான சில விஷயங்களையும் நம்ம சொல்லலாம் இல்லையா. இது உணவு அப்படின்னும் பொழுது முதல்ல நம்ம பிறந்த உடனே கொடுக்க வேண்டிய ஒரு உணவாக இருக்கக்கூடிய ரொம்ப ஊட்டச்சத்து மிக்க இந்த பொருளை நம்ம தவிர்க்கக்கூடாது. அதை வந்து சாதாரணமாக அதை கடந்து போய்கிடலாம் அப்படின்னு நினைக்காம நிறைய விஷயங்களில் இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் ஒரு சிலர் சில சந்தேகங்களால் இதை கொடுத்தா என்ன இப்போ அப்படின்ற மாதிரிலாம் சில தோரணைகள் இருக்குது. அதெல்லாம் மாற்றுவதற்காக தான் இந்த விழிப்புணர்வு நிறைய விஷயங்களை வந்து பட்டிமன்றங்கள் மூலயமாகவோ இந்த மாதிரி ஒரு வானொலிகள் மூலயமாகவோ நேயர்களுக்கும் மக்களுக்கும் நம்ம அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அதை பற்றின தகவல் தளத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அயலன் படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் குழுவினர் சேர ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் உலக தாய்ப்பால் வாரத்தை பற்றிய சில தகவல்கள். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுது. தாய்ப்பால் ஊட்டுதல் மற்றும் குழந்தையினுடைய நலன் குறித்து உலகம் முழுக்க அனைவரும் அறிய வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கிய குறிக்கோளாகவும் இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்தே இருங்க, இதை பற்றிய தகவல்கள் நிறைய இருக்கு. இனி ஒரு விளம்பரம்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்திலிருந்து சிட் ஸ்ரீராம் குரலில் ஒலித்த இந்த பாடலோடு தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணி முதல் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

உணர்வுகள், அதை பற்றின தேடல்கள், புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னு நிறைய நம்ம வந்து அதை பேசிக்கிட்டே இருக்கோம். தாய்ப்பால் ஊட்டும் பொழுது தாய்மார்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியவை, பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள், தவிர்க்க வேண்டிய பழக்க வழக்கங்கள், தாய்மார்கள் எதிர்கொள்ளும் உடல் மற்றும் மன ரீதியான சவால்கள், இவைகள் தான் இந்த நாட்களில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அடிப்படை கடமை உரிமை. பிறந்த முதல் நாளில் இருந்து 6 மாதம் வரை ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தும் தாய்ப்பாலில் இருந்தே கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் தாய்ப்பால் ஊட்டுதல் அத்தியாவசியம். 6 முதல் 12 மாதங்களில் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தில் பாதி அளவு தாய்ப்பாலில் இருக்குது. இச்சமயத்தில் தான் குழந்தைகளுக்கு திட உணவு அளிப்பது துவங்கப்படுகின்றது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் குழந்தைகளுடைய வளர்ச்சியை நம்ம உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணவு ரீதியாக வலுப்படுத்த முடியும்.

மீசைய முறுக்கு படத்திலிருந்து வி எம் மகாலிங்கம் குழுவினரோடு வந்தது அந்த பாடல். நேரம் 8:35. இன்னைக்கு தகவல் தளத்தில் உலக தாய்ப்பால் வாரத்தில் தாய்ப்பாலோட அவசியத்தை பற்றி தெரிஞ்சிட்டுருக்கோம். பச்சிளம் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பதனுடைய நன்மைகளின் முக்கியத்துவத்தை ஊக்குவிப்பதிலும், பெண்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தாய்ப்பால் கொடுப்பதற்கான உரிமைகளை ஊக்குவிக்கின்றது, பாதுகாக்கின்றது மற்றும் ஆதரிக்கின்றது. ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையின் முதல் சில மாதங்களில் அவர்களுடைய அனைத்து ஊட்டச்சத்து தேவைக்கும் தாய்ப்பாலே முதன்மை ஆதாரமாக விளங்குது. ஏன்னா அதில் 87% நீர்,

7% கார்போஹைட்ரேட், 4% கொழுப்பு, 1% புரதம், விட்டமின்கள் மற்றும் பிற கனிமங்கள் அதாவது கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம் போன்றவை அடங்கியிருக்கு. முறையான தாய்ப்பால் ஊட்டுதல் தாய் மற்றும் குழந்தை இருவருக்கும் நன்மைகளை அளிக்குது. இதில் குழந்தைய கடுமையான நோய்களிலிருந்து அதாவது குறுகிய மற்றும் நீண்டகால நோய்களையும் தடுப்பது இதில் அடங்கும். என்னென்ன மாதிரி ஒரு நோய்கள்? சுவாச பிரச்சனைகள், மூச்சு குழாய், நுரையீரல் பிளர்வு போன்றவை, திடீர் சிசு மரண நோய் அதிகரி அதாவது எதிர்பாராத மரணங்கள், வயிற்றுப்போக்கு, நடுசெவி அழற்சி, உடல் பருமனாவது, நீரழிவு நோய் அதாவது இன்சுலின் உற்பத்தி குறைவாக இருப்பது அல்லது முற்றிலும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாயிருப்பது, பெண்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பது மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பை புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைப்பதாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் தாய்ப்பாலினுடைய மகிமையும் குழந்தையினுடைய வளர்ச்சியும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி அரசு ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்கும் நிகழ்வினை இன்று காலை 11:10 முதல் நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. பட்டிமன்றம் தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனிவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோரும், இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்கமு முருகையன், முனைவர் இரா விசாலாட்சி ஆகியோரும் பங்கேற்கின்றார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள்.

0: ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இனி வேலை வாய்ப்பு செய்திகள். இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 129, மேனேஜர் பிரிவில் சிவில் 145, நிதி 34, ஆபரேஷன்ஸ் 28, எலக்ட்ரிக்கல் 16, தீயணைப்பு 14 உட்பட மொத்தம் 389 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC, சட்டம், MBA, CA. வயது வரம்பு 7/9/2026 18லிருந்து 27 வரை மற்றும் 18லிருந்து 32 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில். விண்ணப்பிக்க AAI.AERO என்ற இணையதள முகவரி. விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று. விண்ணப்ப கட்டணம் ₹1000. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. வடக்கு மத்திய ரயில்வேயின் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பர், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டேர்னல் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 1853 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ITI. வயது வரம்பு 7/7/2026 15லிருந்து 24 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில் rrcpryj.org என்பதாகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று. விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BCOM. வயது 1/7/2026 18லிருந்து 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். அனுபவம் குறைந்தது 3 பணி. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12 தேதியாகும். பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல் டெக்னீஷியன் 60, கெமிக்கல் ஆப்ரேட்டர் 64, மெக்கானிக்கல் டெக்னீஷியன் 13, எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் 17 என மொத்தம் 154 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ. வயது வரம்பு 1/7/2026 18லிருந்து 25 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க பாரத் பெட்ரோலியம் CUM.in என்பதாகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 13 தேதியாகும். விண்ணப்ப கட்டணம் ₹590. SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

0: சபாநாயகன் படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் சஞ்சனா கல்மாஞ்சி குரலில் ஒலித்த பாடல் அது. இன்றைக்கி தகவல் தளத்தில் உலக தாய்ப்பால் வாரத்தை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். இந்தியாவில் சில வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுடைய இறப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு தான் காரணமாக இருந்திருக்கு. இந்த ஆண்டிற்கான, அதாவது 2026 கருப்பொருள், வாழ்க்கையில் ஒரு நிலையான தொடக்கத்திற்கான தாய்ப்பால் பலனளிப்பவையாக வலுப்படுத்துங்க அப்படின்றது தான். இந்திய மகப்பேறு நலச்சட்டம், அதாவது 1961 பாலூட்டம் பணிபுரியும் பெண்களுக்கு பெண் தொழிலாளர்களுக்கு 26 வார ஊதியங்களோட கூடிய மகப்பேறு விடுப்பும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பணியிடம் வேலைவாய்ப்பு மற்றும் மீண்டும் பணியிடத்துக்கு திரும்புதல் ஆகியவை உகந்த தாய்ப்பால் ஊட்டும் பழக்கம் தோல்வி அடைவதற்கான மிகவும் பொதுவான மற்றும் முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருக்குது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல பெண்கள் குழந்தைகள் பிறந்த முதல் வருடத்தில் தங்கள் குழந்தைகளை விட்டு பிரிந்து பணியிடத்தில் கணிசமான நேரத்தை செலவிடுறாங்க. இதனால தான் தாய்ப்பால் வரம் தாய்ப்பால் கொள்கையை தழுவி பணியிடம் சூழலை மாற்றுவதில் சம்பந்தப்பட்டவர்கள் அறிவூட்டுதல், அதன் மூலம் உகந்த தாய்ப்பால் பழக்கத்தையும் அது குழந்தைகளுடைய வளர்ச்சியில் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் ஊக்குவிக்கிறது. அதாவது குழந்தைகள் பிறந்த உடனே தங்களுடைய பெற்றோர்கள், அதாவது தாய்மார்கள் பணியிடத்தின் நோக்கி வேறு இடத்துல இருக்கிறதுனால, குழந்தை ஒரு இடமும் அங்கே தாய் ஒரு இடம் இருக்கிறதுனால அந்த பணியிட சூழல்கள், அந்த நேரத்தை இதுக்காக குழந்தைகளுக்கு செலவிட முடியல அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அதனால் இதை அறிவூட்டுவதற்காகவும் அதன் மால தாய்ப்பாலுடைய பழக்கத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அதனுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தணும், அந்த தாக்கத்தை உருவாக்கணும், ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான், அதாவது குழந்தை பெற்ற அந்த தாய்மார்களுக்கு விடுப்புகளோடு கூடிய ஒரு பணி, அதாவது அவங்களுக்கு சம்பளத்தையும் வருமானத்தையும் அவங்களுக்கு ஈட்டுவதற்கான காரணங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தாய்களுக்கான சில நன்மைகள்னு இருக்குது. பிரசவத்துக்கு பிறகு கருப்பை பழைய நிலைக்கு திரும்புவதற்காகவும் இரத்தப்போக்கு குறைக்கவும் இது உதவுது. மார்பகம் மற்றும் கருப்பை புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தையும் இது குறைக்குதுன்னு சொல்ல முடியும். பிரசவத்துக்கு பிறகு உடல் எடையை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் தாய் கொடுப்பதனால தாய்க்கு ஏற்படும் நன்மைகளாகவும் இது இருக்குது. தாய்ப்பாலில் ஆன்டி ஆக்சிடென்ட் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கி வயிற்றுப்போக்கு மற்றும் காது தொற்றுகளிலிருந்து காப்பாற்றப்படுகிறது. குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் சரியான அளவில் தாய்ப்பால் வழங்குது. இனி ஒரு விளம்பரம்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

அயோத்தி படத்திலிருந்து பிரதீப் குமார் என்ன ரகுநாதன் குரலில் ஒலித்து கொண்டிருக்கும் பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் ஆகஸ்ட் முதல் வாரம் கடைபிடிக்கப்படும் உலக தாய்ப்பால் வாரத்தில் அனைவரும் இதன் மூலம் பல உண்மைகளை புரிந்து கொள்ள உலக சுகாதார அமைப்பு செய்யும் ஏற்பாடு தான் இது. நாமும் கடைபிடிப்போம். ஆரோக்கியம்தான் நம்ம ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம். சந்திப்போம் அடுத்த தகவல் தளத்தில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். முதலில் ஒக்க வரிஜூடக கலாவதி ராகம் ஆதித்தாளம் தியாகராஜர் கீர்த்தனை
1: பயன்பெறுங்கள்.

நேரம் 9:25 51 அரங்கிசையில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். தொடர்ந்து சஹசிரகர மண்டித்தே, வாச்சஸ்பதி ராகம் ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியின் வாயிலாக தெரிவித்துள்ளார். தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் கைத்தறி நெசவாளர்கள் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி ஆகாஷ்வாணியில் இன்று மாலை 3 மணியளவில் நேயர்கள் முன்னிலையில் தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா என்ற தலைப்பில் பேராசிரியர் திரு கார்த்திகேயன் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 15 மாலை 4 மணிக்கு இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இதனை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் அஞ்சல் செய்யும். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்றிரவு திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வீழ்த்தியது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

நேர்களே, இது முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில முகநூல் வழியாக உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊரை குறிப்பிட்டு எந்த படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்குறீங்க, படத்தோட பெயரையும் பாடலையும் நீங்கள் பதிவு பண்ணால் உங்களுக்கு இந்த நேரத்தில் பாடல் வழங்கப்படும். இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான், என்னென்னா கொஞ்சம் நீங்கள் நேத்தோ முந்தானேத்தோ உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருந்தீங்கன்னா மற்ற நேயர்களுக்கும் ஒரு வழி கொடுக்கும் வகையில் அவங்க விருப்பமான பாடல்களுக்கு இன்றைக்கி நம்ம இடம் கொடுக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த வரிசைப்பட்டியலில் உங்களுடைய பெயரும் இடம்பெறும். இன்றைக்கி முதலாவதாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. முதலாவதாகன்னு சொல்ல முடியாது, அவங்க இரண்டு முன்னால் பாடலை கேட்காதவங்க. கடலூர்லேருந்து சுரேஷ், இவங்க பூ பூவா பூத்திருக்கு படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கொடுக்கலாமா?

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி அரசு ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்கும் நிகழ்வினை இன்று காலை 11:10 முதல் நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரம் 10:08:25. நேயர்களே, அடுத்ததாக கொழுமங்கொண்டாலிருந்து ராமகிருஷ்ணன். இந்த நேயர் விரும்பி கேட்டிருப்பது நெஞ்சமல்லம் நீயே படத்திலிருந்து.

0: புதுதாகம் தந்து மோகம் தந்து பாடாதோ மிட்டு அது ஜோரான சிட்டு.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படப்பில் ஒளிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒளிப்பதிவு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. பட்டிமன்றம் தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோரும், இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்கமு முருகையன், முனைவர் இரா விசாலாட்சி ஆகியோரும் பங்கேற்கின்றார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒளிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள். நேரம் 10:13:48. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் அடுத்ததாக தருமபுரத்திலிருந்து துரைராஜ் என்ற நேயருக்கான விருப்ப பாடல், நான் சொல்லும் ரகசியம் படத்திலிருந்து ஒரு பாட்டு.

நேயர் விருப்பம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இன்று பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். கவிதையின் பரிமாணங்கள் குறித்து கவிஞர் ஃபிலோ மார்கரேட் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. இன்று மாலை 6:20 மனோரஞ்சிதம், 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் உழவர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். இன்று பிற்பகல் 3 மணிக்கு 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் ஹலோ டாக்டர் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஜிப்மர் மருத்துவமனை பச்சிலம் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள். நேர்களை நேரம் 10:18:27. இது முகநூல் வழி நேயர் விருப்பம், கேட்டாலே இனிக்கும். அந்த வரிசையில் அடுத்ததா பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கடலூர் திருமுட்டம் நாச்சியார்பேட்டையிலிருந்து அன்பழகன். இந்த நேயர்கான பாடல் தேடி வந்த செல்வம் படத்திலிருந்து.

நேரம் 10:22:32 நொடி. இது கேட்டாலும் இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் வீரவநல்லூர்லிருந்து கருணாநிதி தேவேந்திரன். இந்த நேயர்களுக்கான பாடல் வள்ளல் படத்திலிருந்து காக்கிச்சட்டை.

நேரம் 10:28. நேர்களை இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த நேயர் சென்னையிலிருந்து சிவராம் நாகராஜன். இந்த நேயர் விரும்பி கேட்டிருப்பது சங்கர்லால் படத்திலிருந்து இளங்கிலியே.

நேரம் 10:32:43. நேயர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒளிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒளிப்பதிவு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. பட்டிமன்றம் தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனிவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள் பெரியவர்களே என்ற அணியில், செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனிவர் வேல் மகேஸ்வரி ஆகியோரும், இளைஞர்களே என்ற அணியில் முனிவர் அரங்கமு முருகையன், முனிவர் இரா விசாலாட்சி ஆகியோரும் பங்கேற்கிறார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15 சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள். நேயர்களை இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததா பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், பிள்ளை நிலா படத்திலிருந்து ராஜா மகள்.

நேர்களே, இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் நெல்லையிலிருந்து பாரதி என்ற நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க. தெய்வ வாக்கு படத்திலிருந்து வள்ளி வள்ளி.

நேரம் 10:43:28. இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததா பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து கொடுக்கால்பாளையம் ஷாகுல் அமித் ராஜா. இந்த நேயர்களுக்கான விருப்ப பாடல் பேர் சொல்லும் பிள்ளை படத்திலிருந்து வெள்ளிக்கிழமை.

நேர்களை இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். நேரம் 10:55:42. அடுத்ததா பாடலை கேட்டிருக்கும் நேயர்களுக்கு நேரம் காரணமாக ஒரு பாடலை பொதுவாக வழங்கிடலாம். வேட்டவளம் குமார் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன், பொன்னியம்மன் மேடிலிருந்து வன்னை கணேசன், கௌசல்யா தண்டபாணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்தும் அனுப்பியிருக்காங்க. புதுப்பட்டியிலிருந்து பொன் அமராவதி, ஹாய்தா மாஹி, மாதவரத்திலிருந்து சரஸ்வதி பத்மநாபன், இந்த நேயர்களுக்காக ஒரு பாடல்.

ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. முதன்மை அலைவரிசையில் கேட்கலாம் திரையிசை. டைம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

திரையிசை கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி அரசு ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்கும் நிகழ்வினை டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஒலித்தது பாரதி படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியது. தொடர்ந்து வரும் படப்பாடல் வயசு பொண்ணு படத்திற்காக கேஜே யேசுதாஸ் சாவித்ரி பாடியது.

0: திரேசை கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பித்துக்குளிப்பி முருகதாஸ் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். தொடக்கமாக காமியத் தழுதி என தொடங்கும் திருப்புகழ்.

பன்னிசை மாலை கேட்டீர்கள். இன்று ஒலித்தது பித்துக்குளி முருகதாஸ் அவர்கள் பாடிய திருப்புகழ். சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதுகளையும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல தலைமுறைகளாக நாட்டின் பாரம்பரியத்தை கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, சுயசார்பு இந்தியாவிற்கான கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றிற்கு கைத்தறித்துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து பகிர வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவரது படைப்புகள் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்ததுடன் நாட்டின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியதன் மூலம் கல்வி, தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை உலக அரங்கில் அவர் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது இலக்கியங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி

0: எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. யுபிஐ செயலி உள்ளிட்ட இதர டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனை சேவைகளுக்கு வங்கிகள் கட்டணம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வங்கிகளுக்கு நீடித்த வருவாய் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழகத்திற்கான நீர்ப்பகிர்வு குறித்து மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை என்றும், தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான தொகுப்பு நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு விஜய் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தில்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா 2023 நிதியாண்டிற்கான தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை பேரவையில் சமர்ப்பித்தார். இந்த கூட்டத்தொடரில் தில்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த 2வது திருத்த மசோதாவை தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூட் தாக்கல் செய்கிறார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி துணிநூல் வங்கி திட்டத்தை நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். மாநில தலைநகர் கொஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த திட்டம் அம்மாநில நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார். இந்த துணிநூல் வங்கி திட்டம் துலுவி, திமாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில்துறை மையங்களில் தொடங்கப்படவுள்ளது. நெசவாளர்களுக்கு தரமான நூல் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. இம்மாநிலத்தின் 15 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 168,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் 1,000 அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தொற்றுநோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் பாதுகாப்பு கருதி ஈரான் அணு ஆயுதங்களை திரும்பப் பெறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சயீத் மஜித் ரெஜா தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1850 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 694 நோயாளிகள்

0: மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 793 பேர் இந்த தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 20-22, 21-15, 21-19 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஹினே அகேச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செயின் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் 23 புள்ளிகள் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28 தேதி துபாயில் தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் தாய்லாந்து ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் மாதம் 5 தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் முகமது அஷ்ஃபாக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: உங்கள் கோட் முழுவதும் நனைந்து போயிருக்கிறதே. ஆமாம், நான் அறிக்கைகளும் பிரசுரங்களும் கொண்டு வந்திருக்கிறேன். எடுங்கள், அதை எடுங்கள் என்று ஆர்வத்தோடு கத்தினாள் தாய். அந்த பெண் தனது கோட்டை கழற்றி உடம்பை குலுக்கினாள். உடனே மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல காகிதங்கள் பறந்து விழுந்தன. தாய் சிரித்து கொண்டே அந்த காகிதங்களை பொறுக்க தொடங்கினாள். உங்களை பார்த்தவுடன் ஏன் இப்படி துடித்து போய்விட்டீர்கள் என்று நான் முதலில் அதிசயப்பட்டேன். ஒருவேளை மனமாக்கி இப்பொழுது கர்ப்பிணியாயிருக்கிறீர்களோ என்று கூட சந்தேகப்பட்டேன். இப்போது அல்லவோ புரிகிறது? அடிக்கண்ணே, இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீர்களா? இத்தனையையும் சுமந்து கொண்டு இவ்வளவு தூரம் நடந்தா வந்தீர்கள்? ஆமாம் என்றாள் சாஷா. மீண்டும் அவள் தனது பழைய நெடிய ஒல்லியான உருவை பெற்றுவிட்டாள். அவளது முகம் ஒடுக்கி கண்கள் முன்னைவிட பெரிதாக தோன்றுவதையும் கண்களுக்கு கீழே கருத்த வளைவுகள் தெரிவதையும் தாய் கண்டாள். சிறையிலிருந்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறீர்கள். வந்தவுடன் கொஞ்சமேனும் ஓய்வெடுக்காமல் அதற்குள் இப்படி வேலை செய்யலாமா? யோசித்து பாருங்கள் என்று தலையை அசைத்து கொண்டும் பெரும் மூச்செறிந்து கொண்டும் அனுதாபப்பட்டாள் தாய். எப்படியும் இது செய்து முடிக்க வேண்டிய காரியமாயிற்றே என்று குளிரால் நடுங்கிக் கொண்டே சொன்னாள் அந்த யுவதி. சரி, பாவலை பற்றி சொல்லுங்கள். அவர்கள் அவனை கைது செய்து கொண்டு போகும்போது மிகவும் கலங்கி போய்விட்டானா? அதை கேட்கும்போது சாஷா தாயே பார்க்காமல் தலையை குனிந்து நடுங்கும் விரல்களால் தன் தலைமயிரை சீர்படுத்தி கொண்டாள். அது ஒன்றுமில்லை, அவன் ஒன்றும் தன்னை காட்டி கொடுத்து விடமாட்டான் என்றாள் தாய். அவன் உடம்பு திடமாக இருக்கிறதா என்று மெதுவாக கேட்டாள் அந்த பெண். அவன் ஆயுளில் அவனுக்கு நோய் நொடி எதுவுமே வந்ததில்லை என்றாள் தாய். அது சரி, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இருங்கள், கொஞ்சம் தேநீரும் ராஸ்பெரி பழ ஜாமும் கொண்டு வருகிறேன். அது நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் அத்தனை சிரமம் எதற்கு? இருங்கள், நானே தயார் செய்து கொள்கிறேன். சே, எவ்வளவு களைத்து போயிருக்கிறீர்கள்! நீங்களே செய்கிறதாவது என்று கண்டித்து கூறும் துணியில் பதிலளித்துவிட்டு தேநீர் பாத்திரத்தை ஏற்றப்போனாள் தாய். சாஷாவும் சமையலறைக்குள் சென்று அங்கு கிடந்த பெஞ்சின் மீது கைகளை தலைக்கு பின்னால் அணை கொடுத்து கொண்டு உட்கார்ந்தாள்.

0: என்ன இருந்தாலும் சிறை வாழ்க்கை ஆளை இழைத்து போக செய்கிறது. சங்கடமான சோம்பேறித்தனம் இருக்கிறதே, அதைவிட மோசமானது ஒன்றுமே இல்லை. எவ்வளவோ காரியங்களை செய்ய வேண்டும் என்பது தெரிந்திருந்தும் அடைப்பட்ட மிருகத்தைப் போல் அங்கே சும்மா அடங்கியிருப்பது என்பது, உங்கள் உழைப்புக்கெல்லாம் யார் கைமாறு செய்யப் போகிறார்கள் என்று கேட்டாள் தாய். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு தானே அதற்கு விடையும் கூறிக்கொண்டாள். கடவுள்தான் கைமாறு செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது இல்லையா?
1: இல்லை

0: கையால் தட்டிவிட்டு கொண்டு நிச்சயமான குரலில் பேசினாள். உங்கள் கொள்கையே உங்களுக்கு புரியவில்லை. கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இந்த விதமான வாழ்க்கை எப்படித்தான் நடத்த முடியும்? திடீரென வெளியில் வாசல் பக்கத்தில் காலடி ஓசையும் கசமுசப்பு குரல்களும் கேட்டன. தாய் கதவை திறக்க புறப்பட்டாள். அதற்குள் அந்த பெண் துள்ளி எழுந்து நின்றாள். கதவை திறக்காதீர்கள் என்று ரகசியமாக கூறினாள் சாஷா. அவர்கள் போலீஸ்காரர்களாயிருந்தால் என்னை யாரென்று தெரிந்ததாக காட்டிக்கொள்ளாதீர்கள். ஏதாவது கேட்டால் நான் இருட்டில் வீடு தெரியாமல் வழி தவறி இங்கு வந்ததாகவும் வாசல் நடையில் மயக்கமுற்று விழுந்திருந்ததாகவும் சொல்லுங்கள். பிறகு என் ஆடை அணிகளை அவிழ்த்து என்னை ஆசுவாசப்படுத்திய போது இந்த காகிதங்களை கண்டதாக சொல்லுங்கள். தெரிந்ததா? அடி என் கண்ணே, நான் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று கனிவாய் கேட்டாள் தாய். ஒரு நிமிஷம் பொறுங்கள் என்று கூறிக்கொண்டே கதவருகே காதை கொண்டு போனாள். இகோர் மாதிரி இருக்கிறது. வந்தது இகோர்தான். அவன் ஒரே தெப்பமாக நனைந்து இழைத்து களைத்து திணறிக் கொண்டிருந்தான்.
1: அடடே, தேநீர் தயாராகிறதா? ரொம்ப சரி அம்மா, தேநீரை போல எனக்கு இப்போது தெம்பு அளிக்கக்கூடியது எதுவும் இல்லை. அட சாஷாவா, நீங்கள் ஏற்கனவே வந்துவிட்டீர்களா?
0: அடுப்பங்கரை முழுவதும் ஒலிக்கும் குரலில் கொரட்டு கொரட்டென்று மூச்சு விட்டபடி இடைவிடாது பேசிக்கொண்டே தன்னுடைய கனத்த கோட்டை மெதுவாக கழற்றினான்.
1: அம்மா, தோ இருக்கிறாளே, இந்த பெண்ணை கண்டால் அதிகாரிகளுக்கு பிடிப்பதே இல்லை. சிறை காவலாளி இவளை கண்டப்படி பேச துணிந்தான் என்பதற்காக அவன் மன்னிப்பு கேட்கிற வரையில் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கிவிட்டாள் இவள். 8 நாட்களாய் இவள் எதுவுமே சாப்பிடவில்லை, உயிர்தான் போகவில்லை. கெட்டிக்காரிதானே, என் வயிற்றையும்தான் பாரு.
0: அவன் தனது தொப்பை விழுந்து பெருத்த தொந்தி வயிற்றை நிமிர்த்தி நடந்தவாறே அடுத்த அறைக்குள் போனான். அறைக்கதவை சாத்திக்கொண்டு உள்ளே போகும்போதும் அவன் பேசிக்கொண்டேதான் இருந்தான்.
1: நீங்கள் என்ன, 8 நாட்களாவா சாப்பிடவில்லை, உண்மையாகவா
0: என்று அதிசயத்தோடு கேட்டாள் தாய்.
1: அவனை மன்னிப்பு கோர வைப்பதற்கு நானும் ஏதாவது செய்தாக வேண்டியிருந்தது
0: என்று குளிரால் நடுங்கிக் கொண்டே சொன்னாள் அவள். அந்த பெண்ணின் உறுதியும் உக்கிரமும் நிறைந்த பேச்சில் ஏதோ ஒரு கண்டன பாவமும் துணிப்பதாக தாய்க்கு தோன்றியது. இவள் குணம் இப்படி என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் தாய். நீங்கள் செத்துப்போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று கேட்டாள் பெலகேயா.
1: செத்தால் சாக வேண்டியதுதான் என்று மெதுவாக சொன்னாள் அவள். ஆனால் அவன் மன்னிப்பு கேட்டுவிட்டான். நம்மை பற்றி ஒருவன் கேவலமாக பேசும்படி நாம் விட்டுவிடக்கூடாது
0: என்று மெதுவாக முனகினாள் தாய். ஆண்கள் எல்லோருமே அப்படித்தான். பெண்களாகிய நாம் வாழ்நாள் முழுவதும் அவர்களிடம் கேவலப்பட வேண்டியதுதான்.
1: சரி, நான் என் மூட்டையை இறக்கி தள்ளியாய்விட்டது
0: என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்தான் இகோர்.
1: தேநீர் தயாரா? சரி, இருங்கள், நான் அதை இறக்கி எடுக்கிறேன்.
0: அவன் தேநீர் பாத்திரத்தை அடுத்த அறைக்கு தூக்கி கொண்டு போனான். கொண்டு போகும்போதே அவன் சொன்னான்,
1: என்னை பெற்ற அருமை அப்பன் இருக்கிறாரே, அவர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 குவளை தேநீராவது குடிப்பார். அதனால்தான் அவர் ஆரோக்கிய திடகாத்திரத்தோடு அமைதியுடன் வாழ்ந்தார். 120 கிலோ எடை உள்ள உடம்போடு வஸ்கிரசென்ஸ் ஊர் தேவாலயத்து பாதிரியாக வேலை பார்த்து 73 வருஷம் உயிரோடு இருந்தார்.
0: நீங்கள் இவான் சாமியாரின் மகனா என்று கேட்டாள் தாய்.
1: ஆமாம் ஆமாம், என் தந்தை உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: நானும் அதே ஊர்க்காரிதான்.
1: அடடே, நீங்கள் என் ஊர்க்காரரா? சரி, நீங்கள் யார் மகள்?
0: உங்கள் அடுத்த வீட்டுக்காரரான செரியோக்கின் தம்பதிகள் தான் என் பெற்றோர்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா?
1: ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி. முதன்மேலி வரிசையில் இனி ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் முதன்மை அலைவரிசையின் 1215 கிலோஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கவிதையின் பரிமாணங்கள் குறித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. கவிதை மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி இவங்க. துளியாய் ஆரம்பிச்சு பூங்காற்றாய் வீசி இப்போ இலக்கியத்துல ஒரு புயல் மாதிரி சுழண்டுட்டு இருக்கிற ஒரு சூப்பரான படைப்பாளி. 17 புத்தகங்கள், 45 மேல விருதுகள். இதுக்கெல்லாம் மேல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, புதுவை அரசின் அந்த பிரஸ்டீஜியஸான கலைமாமணி விருதையும் வாங்கி பெருமை சேர்த்திருக்காங்க. இலக்கியம், மேடை பேச்சு, பட்டிமன்றம், சோசியல் சர்வீஸ் இப்படின்னு பல தளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இயங்கிட்டு இருக்கிற திருமதி ஃபிலோ மார்கரெட் அவங்கதான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்ம கூட இருக்காங்க. தமிழுக்கும் நம்ம சமூகத்துக்கும் தன்னோட சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம கவிஞரை இப்போ நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
1: வணக்கம் மேம், என்னையும் இதை அழைத்து என்னை பற்றியெல்லாம் பேசி எனக்கு நல்லது ஒரு அறிமுகத்தை தந்த உங்களுக்கு நன்றி. ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுக்கள்.
0: நிகழ்ச்சியோட முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதன் முதல்ல கவிதை அப்படிங்கிற இந்த உலகத்துக்கு நீங்க வந்த அந்த தருணம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: கவிதை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பாட்டுலேருந்து தான் எனக்கு கவிதை வந்தது. அப்போ அந்த காலத்தில் இருக்கிற கண்ணதாசன் பாட்டு, அந்த மாதிரி பாட்டுக்கோட்டையார் பாட்டு, அந்த பாட்டுகளை கேட்டு தான் வந்து நம்ம சரி இவங்கெல்லாம் இது பாடுறாங்களே நம்ம எழுதுவோம் அப்படிங்கிறதுல 1975 தான் எழுத ஆரம்பிச்சு. அதுவும் கடலூர்ல கண்ணதாசனுடைய நற்பணி மன்றத்துல தான் எழுத ஆரம்பிச்சேன். அப்போ அங்க கலந்துக்க போனவள கவிஞராக்குனாங்க. அங்க இல்லை கவிஞர் கண்ணதாசனை பத்தி உள்ள பண்றீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ ஒரு பாட்டு சொன்னவரை பத்தி, அந்த பாட்டை இப்ப நான் சொல்லலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: தமிழை வடித்தான், வடித்தான், குடித்தான், தாகம் தீர்ந்ததென்று பாவி சென்று விட்டான், தமிழை தவிக்க விட்டு விட்டுன்னு. அதுல இருந்து தான் இந்த கவிதை எழுதணும், சரி நமக்கும் ஒரு கவிதை வரும் அப்படிங்கறதுல இருந்து ஒரு ஆர்வம் வந்து.
0: உங்களோட பார்வையில கவிதை அப்படின்னா என்ன, அதை நீங்க எப்படி வரையறுப்பீங்க மேம்?
1: கவிதை என்பது கருத்தும் சொல் களஞ்சியம் நிறைந்து தான் கவிதைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல அதுல கற்பனையை சேர்த்தும் போது நீங்க பாத்தீங்கன்னா, அல்லது ஓமையை சேர்த்தும் போது நீங்க கவிதையை சேர்த்து படிக்கும் போதோ எழுதும் போதோ நீங்க பாத்தீங்கன்னா, அதனுடைய வேகம், அந்த செவிசுவை அதிகமா இருக்கும். அதுதான் வந்து கவிதையினுடைய வரையறை. வேண்டாதெல்லாம் தள்ளிட்டு வேணுங்கிற சொற்களை போட்டு அந்த கவிதைக்கு ஒரு அழகு கொடுக்குறோம் பாருங்க. கவிதை என்பதற்கு வந்து சும்மா எல்லா வார்த்தையிலும் போட்டு எழுதக்கூடாது. தேவையானதை போட்டு தேவையான இடத்துல போடும்போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் தெவிக்க சுவையும் கிடைக்கிறது கவிதையினுடைய வடிவம் தான்.
0: எல்லோரும் கவிஞர்கள் இல்லை, ஆனால் கவிதை எல்லோருக்குமானது, இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா மேம்?
1: முக்கியமா கவிதை எல்லாருக்குமே ஏத்துதான், எனக்கும் ஏத்தது, உங்களுக்கும் ஏத்துதான். இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்கிறதுனால உங்களுக்கு கவிதை பிடிக்கலன்னு அர்த்தங்கள, கவிதை பிடித்ததுனால்தான் என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கவிதை எழுதுதல் இல்லாம எழுதியவர்கள் எப்படி கவிஞராக முடியும்ங்கிறதுல இருக்குது. கவிதைக்கென்று ஒரு தனி வரையறையும், ஒரு வரி எழுதி அதை இரண்டாக உடைத்தால் அது கவிதை. சில பேர்லாம் எழுதுவாங்க பாருங்க, நான் சென்றேன், அவன் அங்கு வந்தான், அது கவிதை அல்ல. அந்த மாதிரி உடைச்சி எழுதுறது இல்ல. தூங்கி எழுந்தால் காப்பி, எழவில்லை என்றால் பால் அப்படின்னு நீங்க சொல்லும் போது பிறப்பையும் இறப்பையும் அங்க சொல்லுது. எழுந்தால் காப்பி, விழுந்தால் பால், எப்படி சொல்றேன் பாருங்க, ரெண்டு சொற்கள் தான் ஒவ்வொரு வரியிலும். எழுந்தால் தூங்கி எழுந்துட்டோம்னா காஃபி சாப்பிடலாம், நீ எழுந்து போய் சாப்பிடலாம், நீ விழுந்துட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு பால் ஊத்தி தான் அனுப்பிச்சிருவாங்க. அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி தான் கவிதைகள் இருக்கணும். வரி வரியா எழுதி கொட்டுவது இல்ல. வார்த்தைகளினுடைய சுருக்கங்கள், வார்த்தைகளினுடைய ஒரு அந்த பஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது கொடுத்து எழுதும் போது தான் கவிதையினுடைய சிறப்பு வரும். அதுக்கு பயிற்சியும் முயற்சியும் தேவை.
0: தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களை ஃபர்ஸ்ட் எழுத தோன்ற அந்த உந்து சக்தி அப்படிங்கிறது எது? இயற்கையா, மனிதர்களா, காதலா, இல்ல சமூக வழிகளா?
2: இயற்கையே, மனிதர்கள், சமூக வழிகள், பெண்கள், உயர்வுகள், இகழ்வுகள், வருத்தங்கள், இத்தனையுமே தான் எழுத சொல்லுச்சுன்னு. ஏன்னா நீங்க கூறியது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய கவிஞர்களுக்கும் ஈர்த்த ஒரு கருப்பொருள். அதை வச்சுதான் அவங்க இயற்கையை வச்சுதான் எழுத முடியும். செயற்கையை வந்து கொண்டு வர்றது அந்த இயற்கையில இருந்து தான். அதனால வந்து அவங்களுக்கு எழுதும் போது அந்த மனிதர்களுடைய இயல்பு எல்லாத்தையுமே வச்சு எழுதணும் அப்படின்னு தான் இருக்கும். நான் வருத்தமா இருக்கும் போது எழுதுற கவிதைகளுடைய வடிவம் வேற, நான் சந்தோஷப்பட்டு எழுதுற கவிதைகளுடைய வடிவம் வேற, ஒருத்தருக்காக எழுதுற கவிதைகள் வேற, இரங்கல் பா வாசிப்பது என்பது வேற, திருமண வாழ்த்துக்கள் என்பது வேற. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரையும் வந்து தோன்றினது. சரி, இவங்களுக்கு இப்படி எழுதுனா, இவங்களை பத்தி நமக்கு இவ்வளவு நல்லா தெரியுமே, அதை ஒரு கவிதையில வடிச்சு காமிப்போமே அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் என்னை வந்து எழுத வச்சது. வழிகள் இல்லாத வாழ்க்கையா?
1: கண்டிப்பா.
2: வழிகளுக்கு மருந்து வந்து ஏதோ ஒன்று எழுதி நம்மளை ஆற்றுப்படுத்துவது. இது வந்து ஒரு இதுதான், நம்மளே நாம வந்து கன்சோல் பண்ணிக்கிறது தான் வந்து கவிதையினுடைய.
1: சிறுகதை, நாவல், இது போன்ற மற்ற இலக்கிய வடிவங்களை விட கவிதைக்கு இருக்கும் அந்த தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்க மேம்.
2: கதை நாவல்ங்கிறது வேற. கதைனா ஒரு குறுகிய இதுக்குள்ள முடிச்சிருவோம். கதை நாவல்ங்கிறது இட் இஸ் எலாபரேட்டட் ஒன், அத்தியாயம் அத்தியாயமா இல்லைன்னா பகுதி பகுதியா ஒவ்வொரு கேரக்டரை பத்தியும் ஒவ்வொரு விதமா எழுதுறதுதான் வந்து நாவலுடைய வடிவம். அது வந்து கவிதையிலும் இருக்கலாம் அல்லது ஒரு கதை எழுதுற மாதிரியும் இருக்கலாம். அதனால வந்து கட்டுரை வடிவங்கள்ல இருக்கிறது வந்து நாவல்லையும் இருக்குது, கவிதையில வந்து கவிதையை தான் எழுதணும். நாவல்ல வந்து நீங்க உங்களுடைய சாய்ஸ், சில பேர் இது. ஆனா இப்ப சில பேர் வந்து அந்த இலக்கியங்களையே வந்து கவிதையா எழுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆளுமை வேணும், கவித்திறன் வேணும், கவிதை பற்றிய முழு அறிவும் இருந்தா தான் அந்த மாதிரியான இதெல்லாம் எழுத முடியும்.
1: கவிதைக்கு கண்டிப்பா கடினமான தமிழ் வார்த்தைகள், அதாவது அந்த மொழி வளம் அப்படிங்கறது அவசியமா, இல்ல எளிமையான வார்த்தைகள் மூலமா கூட அந்த உணர்வை கொண்டு வர முடியுமா?
2: கவிதைக்கு வந்து புரிஞ்சிக்கணும், நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி கவிதை எழுதுனா அது எல்லாருக்கும் போய் சேரும். ஒரு அகராதியை வச்சுட்டு தேடிட்டு கவிதை படிக்கக்கூடாது, அப்ப போர் அடிச்சிடும். எளிமையான வார்த்தைகள், அதிகமா பழக்கத்தில் உள்ளது, பைந்தமிழ் வார்த்தைகளை சொல்லாட்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை போட்டு எழுதும் போது அந்த கவிதையினுடைய சிறப்பே வந்து எல்லாரையும் போய் சேரும். அப்ப அந்த கவிதை மறக்க முடியாத ஒன்னாகும். சரி, இவங்க இன்னொரு கவிதை கொடுக்க முடியுமா, கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு தான் நம்ம கவிதை கொடுக்கும். தெரியாததை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. பாட்டு என்பதற்கு கவிதை, கவிதை என்பதற்கு பனுவல்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த பனுவலை படிப்போருக்கு அப்படின்னா பனுவல்னா என்ன, கட்டுரையா, கவிதையா, பவர்லா, என்ன அது ஒரு பொருளா? இதுக்கு போய் வந்து அப்புறம் தேடணும் அதிகாரத்தை. அந்த மாதிரிலாம் தேட வேண்டியதில்லை. அந்த மாதிரியான எளிமையானது வந்து சிறப்புங்கிறது என்னுடைய. ஏன்னா இந்த காலத்துல வந்து அதிகமா தமிழனுடைய இது குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால எளிமையை நம்ம கொண்டு வந்தோம்னா தமிழாட்சி வந்து நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்தாக நாங்க இங்க வைக்கிறேன். தமிழினுடைய இதே வந்து எளிமை தான், அதுதான் முதன்மை அப்படிங்கறதையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன்.
1: கவிதையில கற்பனை, அதாவது அந்த இமேஜினேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும், நிஜம் எந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு கவிதையில சொல்லுங்க மேம்.
2: நல்ல கேள்வி இது. நீங்க கேக்குறது வந்து கவிதைக்கு நிஜம் இருக்கணும், நிஜம் இல்ல அப்படின்னு சொன்னா அது கற்பனை கவிதை தான். கற்பனை கவிதையில எழுதலாம், ஆனா நிஜத்தை நீங்க கவிதை ஆக்கும் போது அது மக்கள் மனசுல சேர்றது. சரி, நம்ம வாழ்விலும் இது நடந்திருக்குது, பரவாயில்ல, இதுல நம்மளை பத்தியே எழுதுன மாதிரி எழுதி இருக்கிறானே அப்படிங்கும் போது அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். எதையோ உன்னை பத்தி எப்படியோ எங்கேயோ நடந்ததை ஒண்ணு நம்ம ஊர்ல எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அவ்வளவு நிஜமாக இருக்காது. உங்களுக்கு பொருளும் வந்து நமக்கு தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேசுற மாதிரி இருக்கு.

0: அதனால கற்பனைகளை வந்து எழுதுறத விட நிஜத்தை காலம்னு அதுல கற்பனையை சேர்த்துங்க. நீங்க சுவைக்காக எப்படி குழம்புல உப்பு போட்டா சுவை கூடுமோ அந்த மாதிரி எடுத்துக்கணுமே தத்து கற்பனைகளை, அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது வந்து சிறப்பா இருக்காது.
1: அழகா விளக்கம் கொடுத்தீங்க மேடம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோகமும் வலியும் தான் சிறந்த கவிதையை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்க.
1: சோகம் என்னுடைய கஷ்டம் தான் என் மனசை வலிக்க செய்யுது இல்லையா? எனக்கு ஏற்பட்ட ஒரு துன்பமோ ஒரு துயரமோ என்ன வந்து என் மனதை வலிக்க செய்வது ரெண்டும். இது மட்டும் எழுதிட்டே இருந்தோம்னா போர் அடிச்சு, வாழ்க்கையில போர் அடிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சோகத்தையே பேசிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டையுமே கலந்து எழுதணும். நல்லா இருக்கிற இடத்துல நல்லதை எழுதணும், சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எப்படி இப்படி சரித்த முகத்தோட இருக்கு, தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியமா நம்ம பார்க்க வேண்டியது. இந்த எழுதும் போது சோகம் தான் எழுதினாதான் கவிதை வந்து பிரமாதமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. காதல் கவிதைகள் பிரமாதமா ஓடலையா? தாலாட்டு பாடல்கள் ஓடவே இல்லையா? அந்த காலத்துல வந்து இது எசப்பாட்டு பாடினாங்களே அதெல்லாம் ஓடவே இல்லையா? எல்லாமே தான் ஓடுச்சு. ஆகவே எந்த கவிதை எந்த நேரத்துக்கு நீங்க எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் அதனுடைய மதிப்பும் கூடும்.
0: இந்த மொழிபெயர்ப்பு கவிதைகள், அதாவது பிற மொழி கவிதைகளை தமிழுக்கு கொண்டு வரும்போது அதோட மூல கவிதை உணர்வை கரெக்டா நம்மளால முழுமையா கொண்டு வர முடியுமா?
1: மொழி உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க 3 மொழி 4 மொழி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை மொழிபெயர்க்கும் போது உண்மையா மொழிபெயர்க்கலாம். சரி, எனக்கு ஏதோ 1-2 தெரியும் அப்படின்னு சொல்லும் போது சில சமயத்துல நான் வந்து என்னுடைய இதை வந்து அதுல சேர்த்திடுவேன் இல்லையா? அப்ப அவங்களுடைய இது அவங்களுடைய கருத்துக்களை சில இது மாறுபடுற மாதிரி இருக்கும். மொழி அந்த எழுதினவர்களுடைய மொழி தெரிந்தவர்கள் மொழி பெயர்ப்பது சிறப்பு. அப்பதான் சொல்வாங்க அவர் வந்து இருமொழி புலவர் அப்படின்னு சொல்றது. காரணம் என்ன? ரெண்டு மொழியும் ரெண்டு மாதிரி அந்த மொழி அந்த மொழியாக எழுதுவார், இந்த தமிழ தமிழையாக எழுதுவார். அப்படி இருக்கும் போது தான் அந்த மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப சிறப்பா வரும். இல்லை என்றால் சில இடத்துல கவிஞனுடைய கற்பனையோ கவிஞனுடைய உருவகமோ கவிஞனுடைய சொந்த எண்ணங்களோ அதுல பதியும் போது தவறுவதற்கு எண்ணங்கள் மாறுவதற்கு ஒரிஜினலுடைய இது மாறக்கூடாதுங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அந்த மாற்றுதல் வந்து வந்துடக்கூடாது. ஆகவே மொழிபெயர்ப்புன்னு தெரியும் போது மொழிபெயர்ப்பிருக்கக்கூடிய மொழியினுடைய அறிவு கரெக்டாக இருக்கும். தெரிஞ்ச மொழியில தெரிஞ்ச இடத்துல நீங்கள் மொழிபெயர்க்கும் போது அந்த சொல்லு மாறாது, அந்த அந்த நடை மாறாது, அப்படி வரும். அதனால மொழிபெயர்ப்புக்கு அவசியம் மொழி தெரிஞ்சிருக்கணும். மொழி தெரியாதவங்க வீணா அதில் போய் கை வைக்க.
0: மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க மேம்.
1: மரபு என்பது தான் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் அதான் இலக்கணத்தை படித்து எழுதுவது வந்து மரபு. நீங்கள் வந்து உங்கள் கற்பனையை விரும்பத்தகுந்த வார்த்தைகளில் போட்டு எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வார்த்தைகளை போட்டு எழுதுவது புது கவிதை. புது கவிதை இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்குது. நான் கூட முதல்ல எழுதுனேன் புது கவிதைகள். அந்த கவிதைகள் எழுதும் போது சில இதுதான் அதுக்கும் வந்து ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க. இலக்கணமா வைக்கலன்னா கூட ஒரு புது கவிதை எழுதுறதுக்குரிய வரையறை இருக்குது. அதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லைனா எழுக்கிறத 3 வரியா 2 வரியா பிரிச்சு எழுதுவாங்க. அது முதல் வரைக்கும் 2வது வரைக்கும் அவங்க எழுதுனுடைய இது வந்து என்ன. ஆனால் புது கவிதை எழுதும்போது முதல் உதனுடைய வரியினுடைய தொடர்பு 2வது வரியில் வரணும். 2வது வரியில் எழுதும்போது முடிக்கிறாங்களா இல்லை இன்னும் தொடர்ந்து போகிறாங்களாங்கிறதுனுடைய அந்த இது வந்து புது கவிதையில் வரணும். அது

0: இதுல முக்கியமா என்ன கேட்பாங்கன்னா, எத்தனை சீர்ல எழுதுறீங்க, எத்தனை வார்த்தைகள்ல நீங்க எழுதுறீங்க. அதே வார்த்தைகள்ல நீங்க எழுதிட்டு போகும்போது இல்ல முடிக்கும் போது, ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை கொண்டு முடிக்கும் போது புது கவிதை சிறப்பு பெறும். ஆனா மரபுன்னு சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு வாய்ப்பாடு, இலக்கணம், வரையறை இருக்கு. அதை வச்சுதான் நீங்க எதுல எழுதுறீங்க, ஆசிரியப்பாவில எழுதுறீங்களா, அல்லது கலிப்பாவில எழுதுறீங்களா, இல்ல வெண்பாவில எழுதுறீங்களா, அப்படிங்கிற அந்த இலக்கணத்தை படிச்சுட்டு வாய்ப்பாடை படிச்சுட்டு எழுதும் போது அந்த மரபு கவிதையினுடைய வடிவங்கள் வந்து என்றைக்குமே நடக்கும். இன்னைக்கு இல்ல, நம்ம எல்லா இலக்கியங்களும் எப்படி படிக்கிறோம்னா அந்த மாதிரி எழுதுனதுனாலதான். இன்றைக்குதான் வந்து நம்ம புது கவிதையை வந்து ஊக்கம் கொடுத்து அது வந்து வளர்த்திட்டு வரோம். அதனால சில புது கவிதைகள் வளர்ந்துட்டு வருது. அவங்க வந்து மரபினுடைய பாதையை இதை வந்து இதுல கலந்துக்கிறாங்க. மரபு இல்லாம அவங்களும் எழுதல, ஒரு மரபோடத்தான் எழுதுறாங்க. ஆனா அந்த வாய்ப்பாடுங்கிறது சுத்தமாக அந்த புது கவிதையில கொடுக்கறது இல்லை. ஆனா மரபுங்கிறதுல செயலக்கூடிய வடிவங்கள், எந்த இதுல எடுத்து எழுதுறீங்க, விருத்தத்துல எழுதுறீங்களா, இல்ல பாடுற மாதிரி வண்ணப்பாட்டுல எழுதுறீங்களா, இல்ல வந்து இதுல வஞ்சியில எழுதுறீங்களா, எப்படி நீங்க எழுதுறீங்க, அப்படின்னு சிந்துல எழுதுறீங்களா, அப்படிங்கறதெல்லாம் வரணும். அப்படின்னு வரும்போது வந்து மரபு கவிதைகள் தான் என்னைக்குமே நினைச்சிட்டு இருக்கும். புது கவிதைகள் வந்து நான் எழுதியிருந்தாலும் நான் மரபுக்கு போனதுக்கு காரணமே வந்து என்னுடைய இது வந்து நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு மரபுக்கு போனேன். மரபுல படிச்சுட்டு வரும்போது அது வந்து சில சமயம் படிக்கும் போது அது இலக்கணங்கள் கஷ்டமா இருந்தா கூட அதை படிச்சு படிச்சு படிச்சு எழுதும் போது மரபு கவிதையின் வடிவம் அதை வந்து புது வடிவத்திலேயே நம்ம கொண்டு வந்துடலாம். கொண்டு வரதுக்கு வந்து கழிப்பா இல்லைன்னா கழி விருத்தம் அந்த மாதிரி கலித்தொகை அப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு நம்ம எழுதும் போது அதுவும் புது கவிதை வடிவத்தில் கொண்டு வந்தலாம். ஆனால் மரபுல வரணும், என்ன வரணுமோ அது அந்த இலக்கணத்தோட வரும்போது மரபை தொட்டியாத ஒரு கவிதை வந்து சிறப்பு பெறாது.
1: தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். சோகமும் வலியும் தான் சிறந்த கவிதையை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்க.
0: சோகம் என்னுடைய கஷ்டம் தான் என் மனசை வலிக்கு செய்யுது இல்லையா. எனக்கு ஏற்பட்ட ஒரு துன்பமோ ஒரு துயரமோ என்ன வந்து என் மனதை வலிக்க செய்வது ரெண்டும். இது மட்டும் எழுதிட்டே இருந்தோம்னா போர் அடிச்சு, வாழ்க்கையில போர் அடிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சோகத்தையே பேசிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டையுமே கலந்து எழுதணும். நல்லா இருக்கிற இடத்துல நல்லது எழுதணும், சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எப்படி இப்படி சகித்த முகத்தோட இருக்கு
2: தொடர்ந்து கேட்கலாம் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு கவிதைக்கு இலக்கணம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லுங்க மேம்.
2: கவிதை உனக்கு நினைச்சு நிக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்ல கவிதை உன்னுடைய கவிதை வந்து முழுமை பெறணும் அப்படின்னு சொன்னா, நீங்க படிக்கும்போது ஓ இது நம்ம எழுதின கவிதை தானா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்க மாதிரி ஒரு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது இலக்கணத்தோடு இருக்கிறது தான் வரும். புது கவிதைக்கு அப்படி இல்ல. வார்த்தையினுடைய அழகை நீங்க ஜோடிச்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், அது புது கவிதையை அளவு பற்றும். ஆனா இலக்கணத்துல எழுதுறதுக்கு இலக்கணம் உங்களுடைய மரபுகள் வேணும். 1-3 மோனைன்னு சொல்லுவாங்க, அந்த மோனையில எழுதணும். நான் அடுத்த வரி வரும்போது எதுகையில துவங்கணும்னு சொன்னா எதுகையிலே இருக்கணும், மாறக்கூடாது. அப்படி வரும்போது தான் அந்த மரபு கவிதையினுடைய இலக்கணங்கள் வந்து எப்படி முடிக்கணும், வெண்பானா 3 முடிக்கணும், அதை அந்த முடிக்கிற 3 சீர் எப்படி இருக்கணும், குசுடு துப்பணுல முடிக்கணும், அதாவது நாள் பிறப்பு மாலை காசன் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. அந்த நிலைமையில முடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய வடிவங்கள் வந்து அழகுபடாது. அந்த இடையில நீங்க முடிச்சு பாருங்களேன், உண்மையிலுமே வெண்பாவனுடைய இதை வந்து யார் அடிச்சுட்டு போக முடியாது. சில பேர்லாம் 2000 வெண்பாவெல்லாம் எழுதினவங்க இருக்கிறாங்க, வெண்பாவிலேயே வந்து இது எழுதிட்டு வர்ற அந்த கவிதைகள் தான் வந்து நினைச்சுருக்கும், பெருமைப்படுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த மொழிக்கே இல்லைன்னா கூட தமிழ் படித்து தமிழ் எழுதுறவங்களுக்கு பரவாயில்ல, நம்ம தமிழ் எவ்வளோ ஒரு பைந்தமிழ் எவ்வளோ பெரியவங்கெல்லாம் போயிருக்குது. அது எல்லாருக்கும் வந்து தமிழ் வந்து போகும், ஏன்னா ஆதி இதுதான் தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முதல் மொழி. அதை வந்து நம்ம மறந்துட்டு மற்ற மொழி பேச முடியாது, அதில் தொடாமல் வேற எதையும் நம்ம வந்து படிக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமையில் வரும்போது இலக்கணத்தோடு இருக்கிற கவிதைகள் தான் வந்து சிறப்பு போகிறோம்.

0: ஒரு கவிதையில யதார்த்தவாதம் கற்பனைவாதம் இது வந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு சொல்லுங்க மேம்.
1: யதார்த்தம்ங்கிறது சரி, அவ வந்து கஷ்டப்படுறான் அப்படிங்கறதுல துன்பப்படுறான் அப்படிங்கறத கற்பனையில் கொடுக்கும் போது, அவ கள்ளி செடியின் மீது நடந்தால் நான் கொடுக்கறேன், அப்ப உங்களுக்கு நீ என்ன புரிஞ்சுக்குவீங்க, கள்ளியில என்ன இருக்கும்,
0: முள்ளூர்,
1: முள்ளுனால கொடுத்தோம் துன்பப்படுது. அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, முள்ளில் மேல் நடந்தது மாதிரி இல்ல, முள்ளில் விழுந்த சேலையை போல, முள் எப்படியா காய்ந்த பாறையில் விழுந்த மீனை போல, கற்பனை எப்படி இருக்குது, தரியில் அடிக்கப்படும் நூலை போல, இதுதான் கற்பனையினுடையது. எப்படி வேணா நம்ம அதை கொடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி வரும்போது மனிதர்களுக்கு புரியணும், புரியற மாதிரி இருக்கணும். பாலைவனத்தில் இருந்த தண்ணீரை தேடுவதை போல அப்படின்ட்டு, பாலைவனத்தில் போய் நீ சோலையை தேடும் போது எங்க கிடைக்கும், அது பாலை ஏற்கனவே அங்க போய் நீ சோலை தேட முடியாதுங்கிறது போல அவளுடையது பாலைவனமாக தான் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த கற்பனையில அது வந்து உண்மையாக இருக்கும். நீங்க சொல்ற அந்த கற்பனையினுடைய ஓமை வந்து சரியாக இருக்கும். சொல்ல வேண்டிய இதுக்கு அவள் வந்து வனத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க, வனம்ங்கிறது என்ன, எல்லாமே நிறைந்தது, அங்க தண்ணி இருக்கும், பறவை இருக்கும், மரம் இருக்கும், பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது இல்லாத இடத்துல தான் அவள் வந்து கஷ்டப்படுவாள். அதனால அந்த மாதிரி நம்மளுடைய கற்பனைகள் வந்து செயலுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரணும், பொருளுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரணும். கற்பனைகள்ல வந்து சேர்த்தும் போது பொருள் தெரியக்கூடாது, பொருள் தெரியாம எழுதுறதுதான் வந்து ஒரு கவிஞனுடைய சிறப்பு. அதான் அவனுடைய அவனை வந்து கவிஞன் ஆக்குது, இல்லைன்னா அவனை கவிஞன் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கவிதையை படிக்கும் போது இதுக்கு இப்படி ஒரு வடிவம் கொடுத்துருக்கான், நீ என்னை நினைத்துக் கொண்டே இருப்பேன் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நீ நினைக்கவில்லை என்பதை நான் மறந்து விட்டேன், அப்ப என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பேன், இப்படி கொண்டு வரணும். அதுதான் வந்து கவிதையினுடைய வடிவமா இருக்கணும்.
0: கவிதை பிறக்கும் தருணம் அப்படின்னு ஒன்றை வரையறுக்க முடியுமா?
1: கவிதை இப்ப நம்ம பேசினதை வந்து கவிதை பிறக்கும் தருணமா எடுத்துட்டு நான் ஒரு கவிதை எழுதலாம். எதை வந்து நம்ம நினைச்சிட்டு எழுதுறோமோ, இல்ல ஒரு அந்த இடத்துலயும் உட்கார்ந்து எங்க குரு சொல்லுவார், இவங்க உட்கார்ந்த இடத்துல கவிதை எழுதுவாங்க, அந்த நிகழ்வுல அப்படி எழுதி காமிப்பேன், இன்னாரு இன்ன தலைப்பில் பேசினார்கள், அதில் நான் விரும்பினது இதுன்னு எழுதும் போது அந்த நிகழ்வுகளை அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா பிறப்புக்கு என்ன தருணங்கள் வந்து எப்படி வேணா அமையலாம். இப்ப ஒருத்தர் இறந்துட்டான்னு சொல்லும்போது அவங்களுடைய நல்லதையும் சொல்லணும், ஏன்னா இறந்துட்ட பிறகு கெட்டது சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால எப்போதுமே வந்து அங்க இழக்கல் வேண்டாத மறைச்சி நல்லதை எழுதுறது அப்படிங்கிறது வரும், அந்த மாதிரி கொண்டு வரணும். வாழ்த்தும் போது நம்மளுடைய இறைவனை கூப்பிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வாழணும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த மாதிரி கேட்கற மாதிரி எல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கவிதைகளுக்கு வந்து தருணங்கள் வந்து அது அமையும். எந்த பொருள் எழுத போறீங்களோ முதல்ல அதை யோசிச்சுங்க, கொஞ்ச நேரம் ஒரு குறிப்பு கூட எடுத்துக்கலாம். இப்ப ஒரு இதுல எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா, சரி முதல்ல எதுல எழுதணும், அவங்களை சந்திச்சு தரணும், அடுத்து அவங்களோட பழகினது, பழகினதனுடைய நம்மளுடைய நிலை என்ன, அவங்க நம்ம மேல கொண்ட நிலை என்ன, இது தொடருமா தொடராதா, இந்த சிந்தனைகளை எல்லாம் வரையறுத்துக்கிட்டு நீங்க ஒரு இது முதலே அந்த கவிதைக்குரிய ஒரு வடிவத்தை நீங்க கொடுத்துட்டு தான் எழுதணும். டக்குன்னு போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா கவிதை ஓடிக்கிட்டே இருக்கும், தவிர்த்து அவங்க முற்று பெறதுக்கு வழி இல்லைங்கிற விட என்ன எழுதுறீங்கிறது தெரியாது, இடம் மாறும், பொருள் மாறும். அந்த மாதிரிலாம் இருக்காம கவிதையினுடைய கருக்களை முதல்ல வந்து வரையறைப்படுத்திக்கணும். வரையறை இல்லாத கவிதை வந்து வாழ்க்கைக்கு இல்லை, வாழ்த்துக்கு இல்லை.
0: தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. சங்க காலத்து அகநானூறு புறநானூறு கவிதைகளுக்கும் இன்றைய நவீன கவிதைகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லுங்க மேம்.
2: சங்க காலங்கிறத விட பழமை காலம்னு நீங்க சொல்லுங்களேன். சங்க காலத்துல வந்தது வந்து சங்கம் வளர்த்ததுக்கு முன்னே கவிதை இருந்து, கவிதை இல்லாத காலம் இல்லை. தாலாட்டு பாடுறதுல இருந்து ஒருத்தரை கூப்பிடறதுக்கு ஒரு ஓசை கொடுத்ததுல இருந்து அப்படி இருந்து தான் வந்து ஓசைகள் இசைகள் பாடல்கள் எல்லாம் வந்துச்சே தவிர்த்து அது வந்து எதுக்காக அதை அவங்க வந்து அவங்க சிந்திச்சு செய்யல அவங்கலாம். ஆனா அந்த இதுக்கேற்ற மாதிரி

0: வாய்னு கூப்பிடும் போது போகுது. ஆமா, அதான அந்த எந்த இது எதிரொலி எதுவும் போச்சுன்னா அதுக்கேத்த ஒளியை கேட்டு அவங்க வந்து பதில் சொல்ற மாதிரி இருந்தது. அதே போல அவங்க வந்து துக்கத்தை இது பண்ணும்போது நம்ம வந்து இன்னைக்கு வந்து இரங்கல் பாலும் ஒரு வரையறை வச்சு எழுதுறோம். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒப்பாரின்னு வச்சு. அப்ப அந்த ஒப்பாரியை நீங்க கேட்கும் போது உண்மையிலேயே கவிதையை விட நிறைய அங்க பொருளை கொண்டிருப்பாங்க. அவங்க அவங்க கூட இருந்தது, அவங்க வாழ்ந்தது, அவங்க பிள்ளைங்களை வளர்த்துனது, அவங்க அந்த ஊருக்கு எப்படி பெருமை சேர்த்தாங்க இல்ல சிறுமை சேர்த்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்னடா ஒருத்தன் இப்படி திருதுப்புன்னு கெட்ட இஞ்சி சேர்த்துட்டாங்க, எல்லாத்தையுமே அங்க கொண்டு வருவோம். ஒப்பாரி ஒப்பாரி உண்மையை பேசும். நம்ம வந்து மறைச்சி உயர்வா பேசணும்னு நினைப்போம், ஆனா ஒப்பாரியில வந்து எல்லா வகையான அந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் கலந்த ஒரு அறுசுவை இதா தான் அது அங்க இருக்குமே. அதனால சங்க காலத்துல இருந்துன்ற எப்போதுமே அந்த கவிதையினுடைய வடிவம் வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி முன்னேறி வருது, முன்னேறி வருது. ஒரு மாடிபிகேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டது போடாம இந்த காலத்துல வந்து எப்பவுமே சொல்லுவாங்க கெட்டதெல்லாம் விட்டுடுவோம், மறந்துடுவோம், மறப்போம், மன்னிப்போம்ங்கிறதுனால கெட்டதெல்லாம் விட்டுட்டு நல்லதான் எழுதணும்னு சொல்றாங்க. அதனால நல்லது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதையும் நல்லதா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு. ஆனா அங்க இருந்தவங்க உண்மையை பேசினாங்க, உண்மையை எழுதுனாங்க. நம்ம வந்து உண்மையை மட்டும் எழுதுறோம், கெட்டதை வந்து மறைச்சிடறோம், நல்லதை எழுதுறோம், நல்லதா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது தெரியணும். அந்த காலத்து மக்கள் வந்து என்ன சொல்ல எளிமையானவர்கள், அதனால அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியல. நம்ம இப்ப வளர்ந்து வர அறிவு வளர்ச்சியில நம்ம வந்து சில இதை இலைமறைக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி.
1: இப்போ தற்காலிக கவிதைகள்ல பெண்ணியம், அதாவது இந்த ஃபெமினிசம், பெண்ணியம் எத்தகைய பரிமாணத்தை எட்டியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்?
0: பெண்ணியம் பேசுவாங்க, பெண்ணியத்தில் வந்து பேசாத கவிஞரே இல்லை. பெண்ணை தொடலை அப்படின்னா பெண் என்றும் புனிதம், அவள் தன்மான வார்ப்பு என் நியாயத்தின் தீர்ப்பு, மண்ணறியாதமானா பெண் தொடுவானம் தானா, நான் முதல்ல ஒரு கவிதை எழுதினேன். நான் இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் பெண்ணுடைய இது பெண்ணியத்தினுடைய வளர்ச்சி, நான் பெண்ணியத்தை பற்றி பேசினேன், எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை நான் ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டேன், அதனால் எனக்கு வந்து வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது, அதனால் நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய வளர்ச்சி, அது பெண்ணியத்தினுடைய வளர்ச்சி. நான் ஒரு இடத்துல போய் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் அதை உணர்ந்து கொள்ளணும், சரி நம்ம போய் செஞ்சால் அடுத்த தடவை நமக்கு அது பெருமை சேர்க்கறதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்ணியம் இல்லாமல் வந்து இது, பெண்ணை தொடாம காதலே இல்லமா, பெண்ணை தெரியாம உலகமே இல்லமா, பெண்ணுதான் உலகத்தினுடைய முதல் உற்பத்தி ஆலை. அப்ப பெண்ணியத்தை பேசும்போது எப்படி இருக்கணும், பெண்களை உயர்த்தமா பேசக்கூடாது, பெண்களை உயர்த்தி எல்லா நிலத்தையும் கொண்டு வரும்போது தான் பெண்ணியம் வந்து முழு பெண்ணியம் அடைந்ததாக இருக்கும். அதுதான் என்னுடைய பொருள்.
1: கவிஞர்களுக்கான சமூக பொறுப்பு, அதாவது அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எதை நீங்க நினைக்கிறீங்க?
0: பெண் கவிஞர்கள் கவிதை வழியாகத்தான் வந்து அந்த ரிஃபார்மட்டியை கொண்டு வர முடியும். சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு முன்னேற்றம் விழிப்புணர்வு முதல்ல கொடுக்கணும். குப்பையை வந்து தெருவில் போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு. அதை எப்படி நீங்க கொடுக்கலாம், அந்த குப்பை என்ன செய்யும், அந்த குப்பை எங்க போய் சேரும், கடல்ல போய் சேரும், கடல் என்ன ஆகும், கடல் வாழ் உயிரினங்கள் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வந்து நீ இதில் கொடுக்கணும். மீன் பிடித்த வலையில் அத்தனையும் குப்பைகளாய் வந்தன, மீன் பிடித்த வலையில் அத்தனையும் குப்பைகளாய் வந்தன, என்ன மீனின்றி குப்பை வந்தது, ஏன்னா குப்பை வந்து கடல்ல போய் சேர்ந்துருச்சுன்னு. அப்ப இது வந்து எப்படி நீங்க விழிப்புணர்வு, அப்போ கடல்ல வந்து குப்பை போய் சேரும், இன்டைரக்ட் ஒரு கொட்டு கொடுக்கிற மாதிரி கொடுக்கணும். அதனால சமுதாய சிந்தனைகள், இன்றைய ஜாதி மத பேதங்கள், இன்றைய ஏற்றத்தாழ்வுகள், இன்றைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்யலாம், ஏழைகளை எப்படி வந்து நம்ம முன்னேற்றலாம், கல்வி அறிவுக்கு நம்ம என்ன செய்யலாம், கல்வியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், அரசியல் எப்படி இருக்கணும், ஆசிரியர் பணி என்பது என்ன, மருத்துவ பணி என்பது என்ன, எங்கெல்லாம் வந்து கலப்படங்கள் இருக்குது, அந்த போதைகள் இருக்குது, இதெல்லாம் சமுதாய வளர்ச்சியில் வந்து நம்ம கொண்டு வந்து காட்டும் போது அதை வந்து அழகான நம்ம கற்பனையில் மாற்றி காமிக்கணும். அப்போ சமுதாயத்தினுடைய விழிப்புணர்ச்சி வந்து கவிதையில் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா, அதை பார்த்து எழுதணும், ரொம்ப கவனமாக எழுதணும். அந்த ரொம்ப பொறுப்புணர்ச்சி வந்து சமுதாய கவிதைகள்ல தான் இருக்குது. சென்று சேரணும், பாமரருக்கும் சென்று சேரணும், படித்தவர்களுக்கும் போய் சேரணும்.
1: கவிதை இன்று காட்சி ஊடகமாக, அதாவது வீடியோ வடிவில் உருமாறி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்?
0: அதாவது ஒரு காட்சியை கொண்டு கவிதையில நம்ம இது பண்ணலாம், கவிதையில உலகமா காத்துக்கும் போது அந்த காட்சியினுடைய நிலைமை வந்து அந்த கவிதையில தெரியும், ஓ இதை வந்து அந்த இது பேசியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில சினிமாவினுடைய கருத்துக்களை வந்து வரியில கொண்டு வருவோம், பாசம் இதெல்லாம் வந்து நீங்க எது கொண்டு வரும்போது பாருங்க, அந்த காலத்து பாசம் மலர்ல இருந்து எல்லாமே இப்ப கொண்டு வருவாங்க, இருமலர்ல இருந்து எல்லாமே கொண்டு வருவாங்க, கொண்டு வரும்போது அது இந்த படத்துல வந்துட்டு அப்படிங்கறது அந்த காட்சியை வந்து அந்த கவிதை உணர்த்தும், அப்படி எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து கவிதையினுடைய சிறப்பு தான். சரி இதுல இருந்து இவர் எடுத்து எழுதியிருக்கிறாரு, இப்ப இந்த அளவுக்கு போயிருக்கிறாரு, இந்த திரைப்படமோ ஒரு சின்ன திரையோ நமக்கு வந்து அந்த உதவி செய்திருக்குது, அதை வந்து நம்ம கவிதையா வடிக்கும் போது அப்படின்னு. ஆனா நல்ல காட்சிகள் இருக்கும்போது கண்டிப்பா அதை வந்து கவிதையில கொண்டு வரலாம், அது கவிதைக்கு உபயோகப்படும். செஞ்சிருக்கிறாங்க, செய்யறோம், ஆனா வேண்டாததான் அங்க விளக்கத்தான் செய்யறோம்.
1: நீங்க இதுவரைக்கும் எழுதின கவிதையில உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கவிதை எதுன்னு சொல்லுங்க, அதுல அப்படியே ரெண்டு வரி எங்களுக்காக சொல்ல முடியுமா?
0: எத்த பிள்ளையில எந்த பிள்ளை நல்ல பிள்ளை, எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் என் பிள்ளைன்னு நினைப்பேன். ஆனா சில பிள்ளை வந்து குறும்பு பொண்ணும் சில பொண்ணும் பொண்ணு, ஆனாலும் அது என் பிள்ளைதான் அப்படின்னு

0: ஆனா என் கவிதையில எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஏசுமரி கவசம்னு ஒண்ணு எழுதுனேன், அது பூரா வெண்பா. அந்த வெண்பால அத்தனை கவிதை எழுதுனேன் பாருங்க, அதுதான் அவருடைய பிறப்புல இருந்து பைபிளை தொடாமையே நான் இதுவரையிலும் கிறிஸ்தவத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அதை எழுதுனது தான் வந்து எனக்கு வந்து ஒரு சிறப்பான கவிதையா இருந்தது. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, நிகழ்வுகள் அது நடந்து அதை ரிலீஸ் பண்ற எனக்கு கலைவாமணி விருது கிடைக்கும். அப்போ அந்த வெண்பாக்குனுடைய மதிப்பு தான் அது, நான் அந்த கவிதையை கொண்டு வந்ததுனுடைய என்னுடைய அந்த இதை தேர்ந்தெடுத்ததுனுடைய நிகழ்வு அப்படிங்கும் போது அந்த இதுங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு கவிதையில ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன், அதெல்லாம் ஒரு காலம் பெண்ணே அது இப்போது இல்லடி பெண்ணே அப்படின்னு எழுதுவாங்க. அதை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு வரி. அப்போ வந்து பெரிய பொண்ணு பார்த்து சொல்லும், அது ஏன்னா நான் பேசும்போது எதுக்கு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு காலம் அடி பெண்ணே இப்பொழுது அது இல்லை அடி பெண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவா, கண்ணேன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்கள வந்து ஒட்டின வரிகள் வந்து நமக்கு ஒரு சிறப்பு இல்லையா, அந்த மாதிரி அந்த சில இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம இப்போ வந்தாச்சும், கவிதையின் பரிமாணங்கள் குறித்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க. கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சி நேயர்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறோம் மேம். நன்றி, வணக்கம்.

நேர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷவாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்துக்கான ஒலிப்பதிவு இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. பட்டிமன்றத்தின் தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன், பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி, இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கின்றனர். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழக மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள்.

7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 2:15 என்றும் இனியவை 2:35 சேர்ந்து செய்ப்பாளர் பயிற்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலுவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் 5 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது தெய்வம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல்

0: discuss situation in a long line of actual control. Both sides agree to maintain peace and tranquility in border areas. President Draupadi Murmu presents National Handloom Awards 2025 at Rashtrapati Bhavan. Heavy rainfall lashes several parts of northern India. In chess, Grandmaster Arpagyananda wins Maiden St. Louis Rapid and Blitz title in the United States. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 2:15. முதன்மையில் விரிசல் இன்னி கேட்கலாம். என்றும் இனியவை நம் மனதை விட்டு நீங்காத பழைய திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்திற்காக கே ஜே எஸ் தாஸ் வாணி ஜெயராம் பாடியது.

நேரம் 2:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைபரிசையில் என்றும் இனியவை, நம் மனதை விட்டு நீங்காத பழைய திரைப்பட பாடல்கள். தொடர்ந்து கேட்கலாம் ரிக்ஷாக்காரன் படத்திற்காக TM சௌந்தரராஜன், P. சுசீலா பாடியது.

0: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிபோல் இனிக்கும்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல்,

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குழல், உயிர் சிலை என உளவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

நேரம் 2:35 15 நொடி. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஹம் ஏக் ஹிந்தி பாடல். ஏற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனு நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடலை எழுதிப்போமா?
1: டாக்கிபி
2: துமோக்கு, டாக்கிபி துமோக்கு,

0: குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போற பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்றேன். இந்திய நாடு பண்பாட்டால் ஒன்றுபட்டது. இந்த ஒருமைப்பாட்டை நாம் எப்பொழுதும் காப்போம். இணைந்து உழைத்து இந்த நாட்டை நாம் முன்னேறச் செய்வோம். இந்த முயற்சியில் ஏற்படும் தடைகளையெல்லாம் ஒன்றுபட்டு நின்று முறியடிப்போம். இதுதான் இந்த பாட்டோடைய பொருள். இப்போ பாட்டு எழுதிக்கிறீங்களா? என்ன, ரெடி ஆயிட்டீங்களா?
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
2: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: முதல் சரணம் எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் படாயங்கே, மில்கர் கதம் படாயங்கே, ஆகே படுத்தே ஜாயங்கே, ஆகே படுத்தே ஜாயங்கே. ஹம்கோ ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம்கோ ரோக் சகே நா கோயி. ஹம் வாயு கா, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இப்போ மீண்டும் முதல் சரணத்தை சொல்றேன், கவனமா கேட்டு எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் படாயங்கே, ஆகே படுத்தே ஜாயங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: எழுதிட்டீங்களா? எங்க இப்ப வாசிங்க பார்க்கலாம்.
2: மில்கர் கதம் படாயங்கே, ஆகே படுத்தே ஜாயங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இது முதல் சரணம். மறுபடியும் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே. ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: ஹம் கிசி சே கம் நஹி,
2: ஹம் கிசி சே கம் நஹி,
1: ஹமே கிசி கா டர் நஹி, ஹமே கிசி கா டர் நஹி. ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே, ஹம் சப் படே திலேர் ஹே. ஹம் கிசி சே கம் நஹி, ஹமே கிசி கா டர் நஹி, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே.
2: ஹம் கிசி சே கம் நஹி, ஹமே கிசி கா டர் நஹி, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே.
0: சரி, இதுதான் இரண்டாவது சரணம். இதுக்கு அப்புறம் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: என்ன, எழுதி முடிச்சிட்டீங்களா? இப்ப மூன்றாவது சரணம்.
1: ஜீவன் சரஸ் பனாயங்கே, ஜீவன் சரஸ் பனாயங்கே, தன் தானிய உப்ஜாயங்கே, தன் தானிய உப்ஜாயங்கே, கோயி மானவ் துக்கி ரஹே நா,
3: கோயி மானவ் துக்கி,
1: ஐசி சப்கி டேர் ஹே. ஜீவன் சரஸ் பனாயங்கே, தன் தானிய உப்ஜாயங்கே, கோயி மானவ் துக்கி ரஹே நா, ஐசி சபகி டே.

0: இதுதான் மூன்றாவது சரணம். இதுக்கு அப்புறம் மறுபடி பல்லவி வரும்.
1: ஹம் ஏக் ஹம் ஹம் ஏக் தே ஹம் ஏக் ரஹேங்கே.
0: சரி, இப்ப சரணங்களை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஹம் ஏக் ஹம்
2: ஹம் ஏக் ஹம்
1: ஹம் ஏக் தே
2: ஹம் ஏக் தே
1: ஹம் ஏக் ரஹேங்கே
2: ஹம் ஏக் ரஹேங்கே
1: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே
2: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே
1: ஆகே பட்தே ஜாயேங்கே
2: ஆகே பட்தே ஜாயேங்கே
1: ஹம்கோ ரோக் சகே நா கோயி
2: ஹம்கோ ரோக் சகே நா கோயி
1: ஹம் வாயு கா வேக ஹம்
2: ஹம் வாயு கா வேக ஹம்
1: ஹம் ஏக் ஹம் ஹம் ஏக் தே ஹம் ஏக் ரஹேங்கே
2: ஹம் ஏக் ஹம் ஹம் ஏக் தே ஹம் ஏக் ரஹேங்கே
1: ஹம் கிசி ஸே கம் நஹீ
2: ஹம் கிசி ஸே கம் நஹீ
1: ஹமே கிசி கா டர் நஹீ
2: ஹமே கிசி கா டர் நஹீ
1: ஏக் ஏக் மில் கியாரஹ ஹோதே
2: ஏக் ஏக் மில் கியாரஹ ஹோதே
1: ஹம் சப் படே திலேர் ஹம்
2: ஹம் சப் படே திலேர் ஹம்
1: ஹம் ஏக் ஹம் ஹம் ஏக் தே ஹம் ஏக் ரஹேங்கே
2: ஹம் ஏக் ஹம் ஹம் ஏக் தே ஹம் ஏக் ரஹேங்கே
1: ஜீவன் சரஸ் பனாயேங்கே
2: ஜீவன் சரஸ் பனாயேங்கே
1: தன் தான்ய உபஜாயேங்கே
2: தன் தான்ய உபஜாயேங்கே
1: கோயி மானவ் துகி ரஹே நா
2: கோயி மானவ் துகி ரஹே நா
1: ஐசி சப்கி டேர் ஹம்
2: ஐசி சப்கி டேர் ஹம்
1: ஹம் ஏக் ஹம் ஹம் ஏக் தே ஹம் ஏக் ரஹேங்கே
2: ஹம் ஏக் ஹம் ஹம் ஏக் தே ஹம் ஏக் ரஹேங்கே.
0: பாட்டு எழுதிட்டீங்களா? இப்ப எல்லோரும் சேர்ந்து பாடலாமா? இது சதுஸ்ர நடையில் அமைஞ்சிருக்கு.

0: வெள்ளிக்கிழமையன்று இதே தொடக்க நேரத்தில் இப்பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் 36 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, அறந்தாங்கி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், புதுச்சேரி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பேராவூரணி, வாழப்பாடி, புதுச்சேரி பாகூர், ரிஷிவந்தியம், குடியாத்தம், புதுக்கோட்டை, புதுச்சேரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சென்னை சென்ட்ரல், கீழ்ப்பாடி, பணப்பாக்கம், பெரியாறு, காவேரிப்பாக்கம், கடலூர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருமயம், நெய்யூர், ஏத்தாப்பூர், எறையூர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கடலூர் மாவட்டம் குடித்தாங்கி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலம்மூர், தென்காசி மாவட்டம் குண்டாரணை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் தேவாலா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் அலையூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கொடலூர் பசார், புதுச்சேரி பத்துக்கண்ணு, வானமாதேவி, ஊத்துக்கோட்டை, அதிராமப்பட்டினம், நகுடி, வேதாரண்யம், பிள்ளையார்குப்பம், மேல்கூடலூர், பெருங்கலூர், பொள்ளாச்சி, கொல்லிமலை, சோளிங்கர், மக்கினம்பட்டி, ஹாரிசான், வீரகவூர், விண்ட்வர்த், பெருஞ்சாணி அணை, கள்ளக்குறிச்சி, பொன்னை அணை, சூரலக்கோடு, சோழிங்கநல்லூர், உட்பிரையர், தேக்கடி, வடப்புதுப்பட்டு, வேதாரண்யம், ஜமுனாமருத்தூர், பேச்சுப்பாறை, சிவலோகம், தியாகதுர்க்கம், செங்கோட்டை, உளுந்தூர்பேட்டை, ஆலங்குடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. ஈரோடில் பதிவான மிக அதிகள வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, மதுரை, கடலூர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ஈரோடு, கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு இன்று வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 35-36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27-28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 29.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.4 டிகிரி செல்சியஸ். குமரி கடற்பரப்பை ஒட்டி பலத்த காற்று என்ற மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா.

நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய அழகான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:15. நேயர்களினி கேட்க இருப்பது பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்ம தெய்வம் என்கிற தலைப்பில் சில இனிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். தெய்வம் என்ற வார்த்தையை கேட்கும்போது ஆலயமும் அர்ச்சனையும் வழிபாடும் நினைவுக்கு வரலாம். ஆனால் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் இன்னொரு உண்மை என்னன்னா, தெய்வம் என்பது நாம் வணங்கும் இறைவன் மட்டும் இல்லைங்க. துன்பத்தில் தோள் கொடுத்து நிற்கும் ஒரு நல்ல உள்ளமும் தெய்வமே. மனிதனை மனிதனாக நேசிப்பதே உயர்ந்த வழிபாடுன்னு பல கவிஞர்களும் சான்றோர்களும் சொல்றாங்க. தன்னலம் கருதாமல் உதவிக்கரம் நீட்டும் மனிதநேயமும் தெய்வமே. நம் வாழ்வை ஒளிரச் செய்யும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தருணத்தில் நமக்கு தெய்வமாகவே மாறுகிறார்கள். அந்த மாதிரி இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தெய்வம் என்ற தலைப்பில் முதல் பாடல், தொலைந்து போன தன் தாயை கண்டறிந்து தனது சகோதரனுடன் மீண்டும் இணைந்த பிறகு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு உணர்வு பூர்வமான திருப்பு முனையில் தான் பிரிந்த குடும்பத்தை மீண்டும் பார்த்த எல்லையில்லா மகிழ்ச்சியில் தனக்கு உதவியவருக்கு அவரை தெய்வமாக நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியோட நன்றி சொல்கிறாரு. டிஎம் சவுந்தரராஜன் பாடிய அந்த உணர்ச்சி பூர்வமான மகிழ்ச்சி பொங்கும் பாடல் கேட்கலாம். தெய்வ மகன் திரைப்படத்தில் இருந்து.

தெய்வம் என்ற சொல்லுக்கு ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒரு புதிய பொருளை சேர்க்குது. ஒருவருக்கு அது இறை நம்பிக்கை, மற்றொருவருக்கு அது அன்பு, இன்னொருவருக்கு அது மனிதநேயம். ஆனால் உழைத்து வாழ்பவர்களிடம் கேட்டு பாருங்க, அவர்கள் சொல்லும் பதில் வேறாக இருக்கும். அது செய்யும் தொழிலே தெய்வம். தமிழர் பண்பாட்டில் உழைப்பு என்பது வெறும் வாழ்வாதாரம் அல்ல, அது ஒரு அறம். மனசாட்சியுடன் செய்யப்படும் ஒவ்வொரு பணியும் ஒரு வழிபாட்டிற்கு இணையானது என்ற உயர்ந்த சிந்தனையை நம் முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக பகிர்ந்து வருகிறார்கள். ஒரு தொழிலாளியின் பணியில் காணப்படுவது வெறும் திறமை மட்டுமல்ல, அர்ப்பணிப்பும் பொறுப்பும் புனிதமும். அந்த உயர்ந்த கருத்தை எளிய சொற்களிலும் இனிய இசையிலும் மக்கள் மனதில் நினைத்திருக்கச் செய்த பாடலை, அந்த உணர்வை இசையாக கேட்கலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை இசையில் கே ஜமுனாராணி மற்றும் ரேணுகா ஆகியோரின் இனிய குரல்களில் ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படத்திலிருந்து.

தெய்வம் என்பது கோயிலின் கருவறையில் மட்டுமே இருக்க வேண்டியதில்லை. நம் வாழ்வில் சில மனிதர்கள் வருகிறார்கள். அவர்கள் நம் எண்ணங்களுக்கு ஒளி தருகிறார்கள். சோர்ந்து நிற்கும் நேரங்களில் நம்பிக்கை அளிக்கிறார்கள். வாழ்க்கையை இன்னும் அழகாக பார்க்க செய்கிறார்கள். அத்தகைய மனிதர்களை என் வாழ்க்கையில் தெய்வம் போல வந்தவர் என்று நாம் இயல்பாகவே சொல்வோம். உண்மையான அன்பு ஒருவரை உயர்த்துகிறது, அவருடைய வாழ்வில் புதிய அர்த்தத்தை உருவாக்குகிறது. அந்த அன்புக்குரியவரை தெய்வத்தின் இடத்தில் வைத்து மதிக்கும் மனநிலையை தமிழ் திரைப்பட பாடல்கள் பல அழகாக பதிவு செய்துள்ளன. தன் மனதில் மிகவும் உயர்ந்த இடம் பெற்ற அன்புக்குரியவரை இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே என்ற பெருமிதத்துடனும் பரவசத்துடனும் பாடும் அந்த இனிய பாடல் கேட்கலாம். பாபு திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி. 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்ம தெய்வம் என்கிற தலைப்பில் தான் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் வந்த பிறகு அந்த இல்லமே ஒரு புதிய அர்த்தம் பெறுகிறது. அந்த வரவு ஒரு பரிசாகவும் ஒரு பேரானந்தமாகவும் மாறுகிறது. அத்தகைய அரிய வரத்தை மனிதர்கள் பல நேரங்களில் தெய்வம் தந்த வரம்னு போற்றுவார்கள். அந்த உணர்வை மிக நெகிழ்ச்சியுடனும் அன்பின் ஆழத்துடனும் வெளிப்படுத்தும் பாடல் கேட்கலாம். கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து, சின்மயி மற்றும் பி. ஜெயச்சந்திரன் குரல்களில்.

வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் ஒரு பழமொழியை நமக்கு நினைவூட்டும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்று தமிழில் சொல்லப்படும் அந்த அழகிய பழமொழி எதிர்பாராமல் கிடைக்கும் அரிய வரத்தையும் நம்மை தேடி வரும் நன்மையும் உணர்த்துது. அப்படிப்பட்ட பாடல் கேட்கலாம் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து. திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் வரை பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தெய்வம் எனும் வார்த்தையில் அமைந்த பாடல்களை தான் கேட்டு ரசிச்சோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. நேயர்களின் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:08. நேயர்களினி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதல் பாடல் கேட்கலாம், ஜில்லா திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசையின் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், சிறுத்தை திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறை

0: சலுகைக்காக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். இருமுகன் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை திரைசை கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு பிரதமரின் சூரிய வீடு.
2: வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். கைத்தறித்துறை மக்களின் வாழ்வாதாரமாக மட்டுமின்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான முக்கிய கருவியாகவும் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்ற இருக்கிறார். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையை ஒட்டி மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகளை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளான வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். இனி விரிவான செய்திகள். கைத்தறித்துறை, நெசவாளர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் வாழ்வாதாரமாக மட்டுமின்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான முக்கிய கருவியாகவும் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் இன்று நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழாவில் அவர் பேசுகையில் இவ்வாறு கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
3: தேசிய கைத்தறி தின விழாவின் போது 2025ஆம் ஆண்டிற்கான சந்த் கபீர் கைத்தறி விருதுகள் மற்றும் தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி சிறப்பித்தார். நாட்டின் பல்வகை கைத்தறி நெசவு மரபுகள் குறித்த 4 நினைவு தபால் தலைகளையும் அவர் வெளியிட்டார். நாகரிகம் மற்றும் கலாச்சார ரீதியிலான இந்தியாவின் பயணத்தில் கைத்தறி துறைக்கு முக்கிய இடம் இருப்பதாக குடியரசுத் தலைவர் தமது உரையில் கூறினார். நாட்டில் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கைத்தறி துறையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதில் சுமார்

0: 25 லட்சம் பேர் பெண்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இத்துறையினால் வேலை வாய்ப்பு மற்றும் மகளிர் அதிகார பங்கேற்பு மட்டுமின்றி கலை, கலாச்சாரம் மற்றும் இயற்கை மீதான அன்பும் மேம்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கைத்தறிக்கு முக்கிய பங்கு இருப்பதையும், சுயசார்பின் சின்னமாகவே இத்துறை திகழ்ந்து வருவதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார்.
1: தேசிய கைத்தறி தினத்தையொட்டி மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று ஆங்கில நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். பிராந்திய வாரியாக இந்தியாவில் காணப்படும் வளமான ஜவுளி பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதே தேசிய கைத்தறி தினம் என்றும், தொன்மை நாகரிக ரீதியில் இந்தியாவின் மிகப்பெரிய வலுவே கைத்தறி துறைதான் என்றும் அவர் கூறியுள்ளார். கைத்தறித்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சியில் பாரம்பரியத்தை தொழில்நுட்பம், படைப்புத்திறன் மற்றும் தொழில் முனைப்புடன் ஒருங்கிணைத்து நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த இந்திய இளைஞர்கள் ஒன்றாக முன்வர வேண்டும் என ஜவுளித்துறை அமைச்சர் கட்டுரையில் கூறியுள்ளார். டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்டதாக கூறப்படும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரி இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளிலும் அலுவல்கள் முதலில் ஒரு முறையும், பின்னர் வரும் திங்கட்கிழமை வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கான திருத்த மசோதா அண்மையில் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மக்களவையிலும் அமளிக்கு இடையிலேயே நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இன்று காலை இரு அவைகளிலும் அலுவல்கள் தொடங்கியவுடன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது நிறைவு தினத்தை ஒட்டி விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்ற இருக்கிறார். விழாவின் போது 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட படிப்பு முடித்த 3000 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் தங்கப்பதக்கம், சங்கர் தயாள் சர்மா தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்க இருக்கிறார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் சோனிபட் வளாகத்தில் பரம் பிராக்யா என்ற பெயரில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதிகளையும் விழாவின் போது பிரதமர் தொடக்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீரில் தமிழகத்துக்கு உரிய பங்கை கோரி பெறும் முயற்சிகளை அரசு கைவிடாது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து இன்று தமிழக சட்டமன்றத்தில் திமுகவினர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அவர் பதிலளிக்கையில், பிரச்சினையை அரசியலாக்க அரசு விரும்பவில்லை என்றும், இதில் பேச்சை விட நடவடிக்கைதான் முக்கியம் என்றும் கூறினார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என்றும் தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருவதாக அவர் கூறினார். முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கவனஈர்ப்பு தீர்மானத்தை அவையில் கொண்டு வந்து பேசுகையில், பிரச்சினை குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை அரசு கூட்ட வேண்டும் என்று கோரினார். விவசாயிகளின் வேளாண் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக வேளாண் அமைச்சர் திரு ஆர் வினோத் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில், பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் பிரதமரின் ஃபசல் பீமா திட்டத்தின் கீழ் டெல்டா பகுதி விவசாயிகளும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பகுதியாக அறிவிக்க வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரினார். பாமக, CPI மற்றும் CPM உறுப்பினர்களும் விவாதங்களில் பங்கேற்று பேசினர். மாநிலங்களிலிருந்து மத்திய அரசால் வசூலிக்கப்படும் நிதியில் மாநிலங்களுக்கு உரிய பங்கு வழங்கப்படுவதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி அரசு தீர்மானம் ஒன்றும் தமிழக சட்டமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவிற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரி வரவிருப்பதையொட்டி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகள் மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சியை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் சர் சரத் சவுகான், காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையையொட்டி புதுச்சேரியில் நாளையும் நாளை மறுநாளும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறுவோர் மீது பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட குற்றவியல் நீதிபதி திரு குலோத்துங்கன் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் வரும் 24ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. சபாநாயகர் திரு அன்பழகன் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். சட்டப்பேரவை செயலர் திரு தயாளன் இந்த செய்தியாளர் கூட்டத்தின் போது உடனிருந்தார். சபா

0: சபாநாயகர் திரு அன்பழகன் பேட்டி குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளான வரும் 24ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடப்பு நிதியாண்டிற்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை பேரவையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் யூடியூப், பேஸ்புக், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலும் பொதுமக்கள் காணலாம் என்றும் சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். பேரவை கூட்டம் எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் என்பதை அவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும், சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் சட்ட முன்வரைவுகள் மற்றும் இதர ஆவணங்களை இணையதளத்தில் வெளியிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலை மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் கவிஞரேறு வாணிதாசனார் நினைவு நாளையொட்டி அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாணிதாசனார் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாலூட்டும் தாய்மார்களின் வசதிக்காக பிங்க் ரூம் திறக்கப்பட்டுள்ளது. உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி வருவாய்த்துறை துணை ஆட்சியர் செல்வி பூஜா தலைமையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2 மாத குழந்தைக்கு தாயான திருமதி செம்மலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய வசதியை திறந்து வைத்தார். இன்று கோவை, தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடதமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் உபாசியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. கேரளத்தில் கோழிக்கோடு, கண்ணூர், வயநாடு, காசர்கேட் ஆகிய 4 வட மாவட்டங்களுக்கு இன்று அதிக கனமழை குறித்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேறு 4 மாவட்டங்கள் மிக கனமழை குறித்த ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைத்தறித்துறை மக்களின் வாழ்வாதாரமாக மட்டுமின்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான முக்கிய கருவியாகவும் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்ற இருக்கிறார். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையை ஒட்டி மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகளை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளான வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கம்பி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவி அவருக்கும் ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளை வெடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:21.

ஒரு நிமிடம் 56 நொடி. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் பக்தி மனம் கமழ ஒளி உலா வருகிறது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பக்தி மனம் கமழ உலா வருகிறது சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல்.

இதுவரை உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ ஒளி உலா வந்தது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நேயர்களினி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, நமது நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் உழவர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சி நிரல் இன்றிரவு 7:02 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக்

பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல் 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்துதே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நமது முதன்மை அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டையில் கெண்டை மீன் வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை சமநிலையை காக்கும் காடுகள் வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். ஏழு மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:30 நகர்வுலா, 8:02-8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா, சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நாளைய தலைப்பு தேசமே பெரிது, நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:50 இசை பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி பாலச்சந்தர் அவர்கள் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். நாளை பிற்பகல் 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் டாக்டர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், மாணவி வி அபிராமி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாட்டு இடம்பெறும். 4:00 காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் பாலமுருகன், இயக்கம் பி மாதவன். 5:00 இளைய பாரதம், சர்வதேச இளையோர் தின சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இதில் பங்கு பெறுவோர் கோபிநாத், புனிதா, சர்வேஷ், சக்தி ஆனந்தன், ஷாலினி, புஷ்பகுமார் ஆகியோர். நெறிப்படுத்துகிறார் ஏஞ்சலா விண்ணரசி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம்.

ஆறு மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்கரெட் அவர்களின் உரை இடம்பெறும். இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி. ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். பத்து மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரிமல்லப்பா பஜந்த்ரி அவர்கள் வாசித்துள்ள ஷெனாய் இசை இடம்பெறும். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல்.

ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். பத்து மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரிமல்லப்பா பஜந்த்ரி அவர்கள் வாசித்துள்ள ஷெனாய் இசை இடம்பெறும். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். பதினொன்று பத்துக்கு முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:02. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரைசை நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம், டிராகன் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். விஜய் பிரகாஷ், திவாகர், அஜிஷ், அசோக் இணைந்து பாடிய பாடல் வடகரி திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி

0: தெளிவுபடுத்தினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம்சாட்டினார். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த குழுவில் வளரும் நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 118.6% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 2014 முன்னர் 387 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இந்த எண்ணிக்கை 846 அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் 51,348 என்ற நிலையிலிருந்து 139,864 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவும் கொண்டுவரப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதுமை கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் பிரகடனமும் இக்கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்டது. காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளை ஹரியானா அரசு நிறைவேற்றி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹரியானாவின் மனேசரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு பரிந்துரைகளை ஹரியானா அரசுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். இதனை ஹரியானா அரசு சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தேர்தல் தொடர்பான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு உல்சித் லவ்சன்ஜா தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் நிர்வாகம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் இந்தியாவிற்கான கஸ்கஸ்தான் தூதர் திரு அசமாத் எஸ்கராயிடும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம்

0: மற்றும் முதலீட்டுக்கான முனையமாக குஜராத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு புபேந்திர பட்டேல் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இளையோர் நலனுக்கு எதிராக உள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்றார். இளையோர் நலனுக்கு பிரதமர் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே குறை கூறினார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பணி நியமன முறைகேடுகள் பிரச்சினையை எழுப்பி பிஜேபி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஹெமந்த் சோரன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நிலவியதால் பேரவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆந்திராவில் பாதசாரிகள் பாதுகாப்பு கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் மற்றும் இலங்கை மின்துறை அமைச்சர் திரு அனுரா கருணத்திலகே தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ இடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:25 17:00. நேயர்களை இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. மானியத்தில் நுண்ணீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு. கடலூர் மாவட்டத்தில் அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் அமைத்திட ஆண்டு இலக்காக 1020 ஹெக்டருக்கு ₹670 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. இது குறித்து வேளாண்மை துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவிலான பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம். முறையான களை வேளாண்மை மற்றும் உர வேளாண்மை மூலம் பயிரின் மகசூல் அதிகரிக்கும். இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டர் வரை 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் அதிகபட்சமாக 5 ஹெக்டர் வரை அனுமதிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பம் உள்ள விவசாயிகள் தங்களது நிலத்திற்கான சிட்டா, அடங்கல், நில வரைபடம், மண் மற்றும் நீர் ஆய்வு அறிக்கை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், புகைப்படம் 2 எண்கள், சிறு குறு விவசாயியாக இருப்பின் சிறு குறு விவசாயி சான்று ஆகிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார

வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் தாங்களாகவே நுண்ணீர் பாசன இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்தில் ஏற்கனவே பயன்பெற்றுள்ள விவசாயிகள் தங்களுடைய நுண்ணீர் பாசன விண்ணப்ப தகவல்களை ஆதார் எண் அல்லது நிலப்புல எண் மற்றும் உட்பிரிவு எண் மூலம் அறிந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 ஆண்டுகள் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பின் அவர்களும் இத்திட்டத்தில் புதுப்பித்து கொண்டு பயன்பெறலாம். கடலூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: நேயர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: உழவருடன் சந்திப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் உழவர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: சார் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: என்ன படிச்சிருக்கீங்க ஐயா?
3: 10th படிச்சிருக்கேன்.
2: எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு?
3: எனக்கு ஒரு 8 ஏக்கர் நிலம் இருக்கு.
2: 8 ஏக்கர் நிலம் இப்போ புதுசாக வாங்கினதா நிலம் இல்லை பாரம்பரியமான?
3: தாத்தா வச்சிருந்தது, அப்பாவுக்கு கொடுத்த பிறகு எங்கள் அப்பா ஏற்பட்டு வாங்கினாரு, நாங்களும் ஏற்பட்டு அப்படியே படிப்படியாக வாங்கிட்டு இருந்தோம். ஒன்றும் குறை கிடையாதுங்க. அந்த நிலத்தை பாதுகாத்தாலே போதும் இன்றைய காலகட்டம்.
2: ஆமாம்,
3: இருக்கிற கூலி இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தாலே வந்து அந்த நிலத்தை பாதுகாப்பானாலே போதும்.
2: 8 ஏக்கர் நிலத்துல என்ன பயிரிடுறீங்க?
3: நெல் தான் சார்.
2: என்ன நெல் ஐயா?
3: சம்பா பட்டத்தில் பொன்னி. சொன்னவரி பட்டத்தில் போனாக்கா 37 இல்லை வெள்ளைக்காரு.
2: இந்த நிகழ்ச்சியில் பொன்னி நெல் சாகுபடி பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுலாம் இருக்கிறேன் ஐயா.
3: சொல்லுங்க ஐயா.
2: இந்த பொன்னி நெல் ஏன் சாகுபடி பண்ணுறீங்க? நிறைய நெல் இருக்கு.
3: பொன்னி நெல்லில் செலவு கம்மி சார். ஆனால் இன்னும் வளர்த்தி கொண்டாடக்கூடாது, கீழே விடா இருந்தால் அந்த நெல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 20 மூட்டை விளைஞ்சா கூட அதில் செலவு கம்மி. செலவு எப்படின்னா பூச்சி தாக்காது ஒன்று, ரெண்டாவது வந்து பட்டத்தோடு கொண்டு வரணும், வளர்ந்து போச்சுன்னா கீழே வந்து போச்சு, அவ்வளோதான் நெல்லியுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இல்லை

0: சொன்னாக்க வந்து நீ பட்டதெல்லாம் கொண்டாந்து 25 மூட்டை 20 மூட்டை குறையாது. என் நிலத்தில் வந்து நான் வந்து மருந்துன்றது இப்போதான் களைக்கொல்லின்றத ஒன்று காட்டுறேன். நீ இதுக்கு முன்னாடிலாம் நான் மருந்தியா இந்த வாங்கி மரம் நெல்லியே சாப்பிட்றவங்க ஒன்றுமே ஆகாது.
1: நீங்கள் இயற்கை விவசாயம் ரசாயன உரம் ஏற்றுறீங்களா?
0: இல்லை இல்லை, ரெண்டுமே செய்வோம். அந்த இடத்துக்கு தான் பண்ணிவிடுவோம்.
1: புண்ணி ஏற்ற பருவம் இது
0: சம்பா பட்டம் தான் சார். புரட்டாசியில் நடவு ஆரம்பிச்சிடும். புரட்டாசி முடிஞ்சேன்னா அர்ப்பசி காத்தி மார்கழி தை மாதம் அறுவடை பண்ணார். நிலத்தை மாற்றுறது மாட்டு சாணம் தான் சார் மெயின். இன்னைக்கு யார் மாடு வச்சுருக்காங்க? நாங்கள் தான் வந்து இப்போ இன்றைக்கும் வந்து மாடு விடக்கூடாதுன்னு ஒரு 2 மாடு வச்சுருக்கேன். எனக்காக எங்கள் அப்பா வச்சுருந்தார், 50 மாடு வச்சுருந்தார். கொல்லிலே இருந்தது. இப்போலாம் மாடு நடுறது அறுத்துப்படியே வச்சு ஒரே ஒரு கரவல் மாடு வீட்டுக்காக.
1: புண்ணி நடுறதுக்கு நிலத்தை எப்படி உழறீங்க அதை பற்றிலாம் சொல்லுங்களா?
0: ஓட்டிகிட்டு தக்கப்புண்டு வரைப்போம். முன்னே தக்கப்புண்டு வரைச்சிட்டு தண்ணி 2 தண்ணி பாசனாலே ஓடிந்துடும். வளர்ந்த பிறகு நாங்கள் வந்து அதை டிராக்டர் வச்சு உழுந்துடும். உழுந்துட்டு திருப்பி நார்மலாக நிலத்தை எப்படி கொண்டாருமோ அப்படி கொண்டு வந்தோம். பொழுதியாக ஓட்டுருவோம், ஓட்டிட்டு தண்ணி பாய்ச்சிருவோம். தக்கப்பூண்டு கீழே இருக்கிற முத்து முத்தா இருக்கு, அது நல்லா இருக்கு. அது உள்ளே சாரம் இறங்கி போகுது. அப்படியே காய போடுவோம், உணர் போட்டுருவோம். சேடையாக வைக்க மாட்டோம். திருப்பி உணர் போட்டு விட்டோம்னாக்கா அந்த இதெல்லாம் வந்துடுங்க. திருப்பி அந்த ஒரு 25 நாள் நாங்கள் நடவு நடுவோம். ஆமாம், 20ன்றது 25 நாள்.
1: புண்ணிய விதை எங்கே வாங்கிட்டு வரீங்க?
0: தனியார் பண்ணேன்.
1: விதை வாங்கிட்டு வரீங்க, நாற்றங்கள் போயிடணும், அது எப்படி பண்ணுறீங்க?
0: நாற்றங்கள் ஓட்டி வச்சிட்டோம்னா அவங்களே வந்து ட்ரே போட்டு விட்டு கொடுத்துட்டு போடுறாங்க. முதல் அன்னைக்கு போட்டோமா மறுநாள் மூணாங்கம்பெல்லாம் விட முடியாது. இல்லை ஏன்னா நாற்று வெளியே வந்து போச்சுன்னா அந்த வந்து தள்ளாது. அந்த மிஷின் நம்ம விதை விடுறோம்ல, அந்த மிஷின் தள்ளாது. நம்ம முளைப்பு திறன் அதிகமாகிடுச்சேன். அதனால் என்ன பண்ணுறது? இப்போ கரெக்டாக பக்குவத்தோட சொல்லிடணும். இப்போ நம்ம ஏரியாவுக்கு வராங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் விடுவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு வந்து நான் 6 சிப்பர்லேருந்து 7 சிப்பம் எடுப்போம். எடுத்தாந்து ஊறப்பட்டு அதை போட்டுட்டு போகுது. அவங்களுக்கு சாப்பாடு டைம் ஆகிடும். கையில் ஆள் கிடைக்கல சார். ஆள் பற்றாக்குறை ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா களை எடுக்க ஆள் கிடைக்காது எங்களுக்கு.
1: அடி உரமாக இருங்க.
0: நான் நடும்போதெல்லாம் சூப்பர் 1 மூட்டை யூரியா போடுவேன். தண்ணி இழுக்க வச்சு தான் நடுவோம் மிஷின் நடப்புறதுக்கு. ஆனால் மீதி யாரும் எப்படி செய்யணும்னு தெரியாது. சூப்பர் போட்டால் கீழே வந்து மணிச்சத்து நல்லா இருக்கும், வேர் பிடிக்கும், அந்த இது நல்லா இருக்குங்க.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை தேவைப்படும்?
0: ஒரு ஏக்கருக்கு வந்து 30 கிலோ மேக்ஸிமம். நல்லா நெருக்கி நடணும், நாற்று பழுதாகும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணோம்னா ஒரு 40 கிலோ விடலாம், தப்பு கிடையாது.
1: இந்த நடவு அந்த பராமரிப்பு முறை இதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
0: மிஷின் நடவு அவங்களே வந்து நட்டு கொடுத்துருப்பாங்க சார். எந்த குறையும் இல்லை. வருவாங்க, குடும்ப ட்ரே போட்டுருவாங்க. ட்ரே போட்டு நட்டுட்டு போயிடுவாங்க. நட்டுட்டு போன உடனே களை எடுக்க போகும்போது மீதி அந்த விட்டு போன பயிருக்குள்ளே சுற்றி அதுக்கு ஆள் வச்சு நடுவோம்.
1: சுத்திரி அந்த கேப்பு
0: கேப்பு நடுவு நடுவில்
1: விட்டுடும்.
0: மிஷினே நடுவில் ஒவ்வொரு இடத்த விட்டுரும். தாத்தாரி அந்த நாற்று ஈயாத இடம் அதை திருப்பி ஆள் வச்சு நடுவோம்.
1: இப்போ நட்டு எத்தனை நாளுக்கு அப்புறம் தண்ணி பாசணும்?
0: நட்டு மறுநாளே தண்ணி பாசணும் சார். தண்ணி குறிப்பிட்ட தண்ணி தான் வைக்கணும். பயிர் முழுகக்கூடாது,
1: அதிகமாக கூடாது.
0: அந்த பயிர் முழுகி போச்சுன்னா
1: அழிவு.
0: அதே வந்து பெரிய நடவு நம்ம கையால் பிடிங்கறோம்ல,
1: ஆமாம்,
0: அந்த நடவை பொறுத்தளவுக்கும் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வச்சுருந்தாங்க. மிஷின் நடவை பொறுத்தளவுக்கும் கரெக்டாக நார்மலாக குழந்தைக்கு நம்ம என்ன சாப்பாடு கொடுப்பாட்டுமோ அந்த பிறந்த
1: குழந்தை
0: பிறந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் அது வளர்ந்து போச்சு இதாகி
1: போச்சுன்னா
0: வைக்கலாம். தீனியும் அதிகமாக போட மாட்டேன். கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு ஒரு தீனி 5 நாளைக்கு ஒரு தீனி கொடுப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க அவன் என்ன பயிர் செய்கிறான் எப்படி எப்படி பண்ணுறான்னு தெரியல. ஆனால் தீனியும் போடல ஒன்றும் போடல, பொழுது நைட்டில் இறங்கி போடுறான்னு கேட்பாங்க.
1: மகசூல் அதிகமாக கிடையாது
0: சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். என்னை பொறுத்தளவுக்கு வந்து இது எப்படி செய்யணும்னா இப்போ அடியில் தீனி போடுறது வேஸ்ட் சார்.
1: ஆமாம்,
0: நீ நட்டு 5ஆம் நாத்தை இல்லை 8ஆம் நாத்தை போடுறோம்னா அது வேறு. வேர் பிடிக்கின்றதுனால தான் இந்த சூப்பர் போடியாக போடுறதே மெயின். யூரியா கொஞ்சம் பச்சை கட்டும் அதுக்காக. மீதி 5ஆம் நாத்தி இல்லை 8ஆம் நாத்து.
1: இந்த புண்ணி வந்து என்னென்ன பயன்பாடுகள்லாம் வருது நமக்கு தேவைப்படுது?
0: பிரியாணி எடுத்து எல்லா சாப்பாடு ரைஸ்லேருந்து எல்லாமே அதான் விரும்புகிறாங்க இன்றைய காலகட்டம். அதனால் அதுதான் அதிக ரேட்டே சார். ஆனால் விவசாயிகிட்ட வாங்கிறது அவங்க ரேட்டு கொடுத்து வாங்க மாட்டாங்க. 2000 ரூபான்றதே ஒரு பெரிய கஷ்டமாக நினைக்கிறாங்க. இருந்தாலும் விவசாயம் வந்து அது புண்ணியில் வந்து பூச்சி தாக்காது அதிகமாக. மெயினாக வந்து கதுனா பூச்சி விடும். நைஸாக தொண்டையில் இறங்கி போச்சுன்னா அது வெள்ளைக்கரு புல்லுமே அதான் சார், வேறு எதுவும் கிடையாது.
1: களை எப்போ எடுப்பீங்க?
0: களை இப்போ கரெக்டாக 15 நாளில் எடுத்துணுங்க. எடுக்கலைன்னா மிஷின் நடவு பொறுத்தளவுக்கு பிள்ளையும் வேண்டுறோம், ஒன்றுமே பண்ண முடியாது. அது 10 ஆள் எடுக்க வேண்டிய வேலையை 30 ஆள் ஆகிடும் சாதாரணமாக. அது போல் விட மாட்டோம் சார்.
1: இப்போ 15 நாளில் களை எடுக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எத்தனை களை எடுக்கணும் அறுவடைக்குள்ளே?
0: மொத்தம் 2 கிலோ தான். 3வது கிளை எடுக்கணும்னு சொன்னால் அந்த ரொம்ப நாள் கடந்து விட்டாங்கன்னா புல்லு எடுத்தே ஆகணும். நெல் புல்லுன்னு சொல்லுவாங்க, நெல்லுக்கு மேலே வரும்.
1: நெல்லுக்கு மேலே?
0: ஆமாம். ஆனால் 3 மாதத்துக்கு 1 தடவை 4 மாதத்துக்கு 1 தடவை காசு பார்க்குற பொருளை பொறுத்தளவுக்கும் நெல் தான். ஆனால் தண்ணி வளம் உள்ள இருக்கிற இடமா இருக்கணும். நம்மளுக்கு 200 அடி போர் எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணியை பொறுத்தளவுக்கு பற்றாக்குறை எனக்கு கிடையாது.
1: இப்போ நெல் பூச்சி நோய் தாக்குதல் அது இல்லாமல் வேறு ஏதாவது இந்த பன்றியெல்லாம் தாக்குதுன்னு சொல்கிறேன், அது மாதிரி ஏதாவது
0: உண்டாங்க? இருக்குது சார், காட்டு பண்ணி தான் இப்போ அதிகம்.
1: என்ன சேதப்படுது எப்படி?
0: நான் போடுறது வந்து 1 மீட்டர் அளவுக்கு வரப்படுவோம். அந்த வரப்பு வந்து அகலமாக போனால் நல்லதுன்னு சொல்லிட்டு போடுவோம். இப்போ அப்படி போடுறது கிடையாது. இப்போ ஜேசிபி வச்சு நம்ம எப்படி தோண்டுவோமோ அது போல பெற்ற கிடையாது. அது ஒன்றும் பண்ண முடியாது சார். நானும் ஏதாவது பண்ணி பார்த்தேன், நைட்டில் போய் படாசு எடுத்து பார்த்தா ஒன்றும் முடியல.
1: பேரிடர் காலங்களில் வருது இல்லையா, அதிக மழை புயல்
0: சொல்லுங்க,
1: அது போல் உங்கள் பயிரை சேதம் ஏதாவது விளைவிக்குதா? அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க? அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க?
0: சேதாரம் இருக்கு சார். சேதாரம் எப்படின்னு கேட்டாக்கா வந்து கொல்லியும் பாத்திரம் ஓட சார்,

0: அந்த ஓடைக்கு பக்கத்துலேயே ஒன்றுமே பண்ண முடியாது.
1: நிறைய நெல் மழையில் அப்படியே படுத்துன்னு கிடக்கும்,
0: கீழே படுத்து போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது,
1: அழுகி போயிடும்.
0: ஒரு போகத்தினுடைய வாய்ப்பு இப்போ வேலை முடிஞ்சு போச்சு, திருப்பி நாங்க துளுக்கிறது கஷ்டமா இருக்கு. விவசாயம்
1: அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நீங்க எப்படி பண்றீங்க?
0: எதுவும் பண்ண
1: முடியாது. பயிர் சாதம் அடைஞ்சா அரசாங்கம் மூலமா உங்களுக்கு என்ன நஷ்டஈடு எதனா கிடைக்குதா?
0: கொடுக்குறாங்க சார், ஏக்கருக்கு 8000 கணக்கு பண்ணி 3,24,000. அரசு மானியம் அந்த காப்பீட்டு நான் பதியிறேன்ல, அதுல மோடி திட்டத்தில் கொஞ்சம் வந்தது, ஒன்றும் தப்பு இல்லை.
1: இப்போ அறுவடை அப்புறம் சந்தைப்படுத்தலை பத்தி சொல்லுங்க ஐயா, எப்போ அறுவடை பண்ணுவீங்க?
0: புட்டாசி ஃபர்ஸ்டே நடுவோம், புட்டாசி போய் அறுப்பிச்சு காசி மார்கை தை தை மாதம் அறுவடை பண்ணுறோம்.
1: அறுவடை பண்ணுவோம். ஆமாம், கை அறுவடையா இயந்திர அறுவடையா?
0: இல்லை இல்லை, எந்த
1: வேலை கிடையாது, வேலை இல்லை,
0: மிஷின் நடவு தான், அறுக்கிற மிஷின் தான் அறுவடைக்கும்.
1: நெல் எதுவும் சேதம் வராத
0: மருந்து தான் சார், அதை பார்த்துக்கோங்க. ஆள் கிடைக்காம வந்து கீழே கொட்டி கிடக்கிறது என்ன பண்ண முடியும்? ஆள்லாம் இனிமேல் வந்து எல்லாம் வந்து டவுனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் எதுக்கு போகிறாங்கன்னா கொத்தனார் வேலைக்கு, அதுக்கெல்லாம் போகிறாங்க. இனிமேல் ஆள் கிடைக்காது, கை நடவு நடுறதுக்கு ஆள் கிடையாது சார் இனிமேல் எங்கள் ஏரியாவில். வயசானவங்க இருக்காங்க பாரு, அவங்க போயிட்டாங்கன்னா சுத்தமாக கிடையாது.
1: ஏக்கருக்கு எத்தனை மூட்டை கிடைக்குது?
0: சாதாரணமாக 20-25 இருந்தாலே அது வந்து பெரிய இது சொல்லுவாங்க, ஒன்றும் தப்பு இல்லை.
1: எவ்வளோ ஒரு மூட்டை போகுது உங்கள் ஏரியாவிலலாம்?
0: நம்ம ஏரியாலாம் போன தடவை வந்து 1,700 எடுத்தாங்க, 2,200 போட்டோம் முந்தி, இந்த வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த வருஷம் வந்து 1,750 தான் எடுத்தாங்க. ஆனால் அதே வந்து விளைச்சல் அதிகமான நெல் இருக்குது, அந்த நெல்லியை வந்து என்ன பண்ணுறாங்க, பிபிடின்னு பொன்னின்னு சொல்லிட்டு ஈடுகாட்டி போட்டுடுறாங்க. நம்ம அப்படி கிடையாது, பொன்னின்னா பொன்னி தான், பொன்னிக்கும் அதுக்கும் வித்தியாசமே வராது.
1: இப்போ ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து விற்கிறீங்களா, இல்லை வந்து வியாபார நிலத்துலேயே வந்து எடுத்துக்கிறாங்களா?
0: கொள்ளியே வந்துடுவாங்க, நான் வேப்பரேஜிட்ட தான் வைப்பேன். இங்கேருந்து போனாக்கா அதை ராயம்பாளையத்தில் போய் போட்டுக்குவேன், அப்படி இல்லைனா மடுகரை போனால் எம்டி இடம் முதல்ல போட்டுக்குவோம், ரெண்டாவது வந்து இதை வச்சு விடுவோம். விவசாயியை பொறுத்தவரைக்கும் இப்போ அவங்கெல்லாம் வந்து கம்பெனிக்கு போயிட்டா சார், இடம் நிகரமான இடம்,
1: கரெக்டான இடம்,
0: வியாபாரி வந்துடுவாங்க. இங்கே ஒரு 2 கிலோ 3 கிலோ எக்ஸ்ட்ரா ஓடிடும், 5 கிலோ கூட ஓடும்.
1: ஆமாம்,
0: சப்போஸ் நம்மக்கிட்ட கையில் கயிறுப்பு இல்லைனா திடீர்னு அவன் மூலத்தில் ஃபோன் பண்ணால் காசு கொண்டு கூப்பிட்டு போவோம், அது போல் கண்டிஷனில் இருக்குள்ள விட்டாச்சு. விவசாயிங்க வந்து எல்லாம் கடனை வாங்கி தான் செயல் பண்ணுறோம், ஒன்றும் வந்து விவசாயத்துக்கு என்ன விவசாயி ஏன் தள்ளுபடி பண்ணுறான்னு எதிரில் கேட்பாங்க. ஆனால் விவசாயத்தில் ஒன்றுமே கிடையாது, பார்க்குறது தான். கடைசி வந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா விவசாயி வைக்கிற வேலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தாங்க விவசாயன்றது.
1: வைக்கோல் என்ன பண்ணுறீங்க?
0: வைக்கோல் கட்டு வந்து 80 ரூபா 100 ரூபா எடுத்துக்கிறாங்க சம்பா பட்டத்தில்.
1: அது யார் எடுத்துக்கிறது?
0: வியாபாரி வந்துடுவாங்க இங்கே கொஞ்சம்,
1: அது ஒரு தனி வியாபாரி,
0: அது வியாபாரி.
1: அவங்க என்ன பண்ணுறாங்க வைக்கோல் எடுத்துட்டு போயிட்டு?
0: அவங்க மாட்டுக்கு வெளியிலலாம்,
1: வெளிய மாவட்டம் மாநிலம்.
0: ஆமாம், 800 ரூபாய் நமக்கு வந்து இடம் காலியாகதான் தான், இன்னைக்கு காலகட்டத்தில் ஆள்லாம் கட்டி கட்டி போட்டு நாம் வைக்க முடியாது. எனக்கு தேவையானது ஒரு 30 கட்டா 40 கட்டா மாட்டுக்கு, மீதி எல்லாம் கொடுத்துருவோம்.
1: இப்போ கட்டு வந்து ஆட்களை வச்சு கட்டுறாங்களா? அது
0: மிஷின் சார்,
1: மிஷின் அந்த அளவுலாம் எப்படி அது?
0: அது ஒரு கட்டு ரோல் ஆனால் தான் கீழே விழும், லேட்டாக விழாது. நான் தான் அவங்க சுற்றி முடிஞ்ச பிறகு நான் எனக்கு இத்தனை கட்டு நிறுத்திக்குவோம். அப்படியே
1: நீங்கள் உங்கள் தேவைகளுக்கு
0: ஒரு 30 கட்டை 25 கட்டை நிறுத்திக்கோ.
1: மாடு வச்சுருக்கீங்களா? எத்தனை மாடு?
0: இப்போ ஒரே ஒரு மாடு இருக்குது வீட்டுக்கு, கரவல் மாடு. மாடுன்னு வீட்டில் இல்லைன்னா அது வந்து குடும்பமே நமக்கு செட் ஆகாது. 50 மாடு இந்த இடத்த ஒரு மாடு கூட இல்லைன்னா அவர் என் தம்பி விற்றுட்டு நான் வைக்க மாட்டேன், இருக்கட்டும், எங்கள் அப்பா இருந்த மாதிரி இருக்கட்டும்.
1: பொன்னி ஒரு ஏக்கருக்கு விதை வாங்கினதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் செலவாகிருக்கும், எவ்வளோ செலவாகுது, லாபம் எவ்வளோ கிடைக்குது?
0: ஏக்கருக்கு எப்படி போனாலும் வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபா செலவாகிடும். ஆமாம் சார், மிஷின் நடவுக்குன்னு போனால் ஒரு ட்ரேவுக்கு 27 ரூபா நடுறவனுக்கு. விதை வாங்கிறன்னு கேட்டால் 1,500 ரூபா போயிடுச்சு போன தடவை, 30 கிலோ விதை. ஆனால் அந்த 30 கிலோ இருந்தால் 45 கிலோ நான் விடுவோம், ட்ரே வந்து அதிகமாக விடுவோம், ஏன்னா நெருக்கி போடுவாங்க நல்லாயிருக்கும் நடவுன்னு சொல்லிட்டு நான் கூட்டி கேட்பேன், போட்டு விடுப்பாங்க. ஆனால் மற்றவங்களாம் எப்படி விடுறாங்களோ தெரியாது சார். நெல்லி நடவில் பொறுத்தளவுக்கு சரி, பயிரை பார்க்காம தான் கஷ்டம், விவசாயிகளாம் ஓய்வுலாம் கிடையாது.
1: சரி, காலையில் ஏந்திருக்குமா? ஏதோ சாப்பிட்டுட்டு வந்து மதியம் பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு போனால் சரியாக இருக்கும்.
0: ஆமாம் சார், காலை சாப்பாடு சாப்பிடாத தான் கிளம்பி அந்த கொல்லிக்கு போகணும், அர்ஜென்ட்டாக வந்துட்டாங்கன்னு. நான் 2:30 மணிக்கு தான் போய் சாப்பிட முடியும், இங்கே போய் நான் அதுக்கப்புறம் மாட்டை பார்த்துட்டு தான் சாப்பிடணும்.
1: செலவு போக நல்ல லாபம் தான், நெல்
0: நல்ல லாபம்ன்றது இல்லை சார், நிலம் தரமாக சும்மா கிடக்கூடாது மெயின் பிரச்சனை. அது 10,000 கிடைச்சாலும் வந்து நம்ம கொல்லியில் கிடச்சிருந்தா நம்ம நினைப்போம்,
1: லாபம் நோக்கு பார்க்காம.
0: ஆமாம்,
1: வருஷம் வருஷம் நம்ம நெல் நடுறோம்.
0: ஆமாம் நடுறோம்,
1: அதே போயின்னு
0: இருக்கு. அவ்வளோதான்.
1: சரிங்க ஐயா, இப்போ பொன்னி நெல் சாகுபடி பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க.
0: பொன்னி நல்லா சார், ஆனால் அதே போல் வந்து 2 முகம் நடம் பாரு, அதுவும் நல்லாயிருக்கும்.
1: இந்த நிகழ்ச்சி உழவர் பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் உழவர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
2: இன்றைய பண்ணை செய்தியில் சிறுதானிய பயிர்களை தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். சத்துமிகு சிறுதானிய பயிர்கள் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மானாவரி பயிர்களாகும். தமிழகத்தில் கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, வரகு மற்றும் பனிவரகு போன்ற சிறுதானிய பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இவை அனைத்தும் குறைந்த பூச்சி மற்றும் நோய் தாக்கத்திற்கே உள்ளாகக்கூடியவைகளாகும். இருப்பினும் பருவநிலை மாற்றங்களினால் ஒரு சில நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகின்றன. இதனால் சில சமயங்களில் பூஞ்சான நோய்களினால் பெரும் விளைச்சல் இழப்பும் ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய சிறுதானிய பயிர்களை தாக்கும் முக்கிய நோய்கள் பற்றியும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றியும் தற்பொழுது காண்போம். கேழ்வரகு குலை நோய். குலை நோயின் தாக்கம் கேழ்வரகு பயிரிடப்படும் அனைத்து மாநிலங்களிலும், குறிப்பாக அதிகம் பயிரிடப்படும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் ஒரிசா மாநிலங்களில் காணப்படுகிறது. இதனால் 28 முதல் 80% to 90% வரை விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. விதை முளைத்தது முதல் தானியங்கள் முற்றும் வரை இந்நோயின் தாக்கம் காணப்படும். அதன் அடிப்படையில் இந்நோயின் தாக்கத்தை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கலாம். இலைக்குலை நோய். நாற்று பருவத்தில் இலையில் சிறிய பழுப்பு நிற வட்ட புள்ளிகள் முதலில் தோன்றும், பின் பெரிய நீள் சுழல் வடிவ புள்ளிகளாக மாறும். புள்ளியின் நடுவில் சாம்பல் நிறமும் ஓரங்களில் பழுப்பு நிறமும் காணப்படும். முடிவில் இலையில் உள்ள புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை முழுவதும் காய்ந்துவிடும். நடுநரம்பில் இந்நோய் தாக்கம் காணப்படும் பொழுது நரம்புகள் உடைந்து இலைகள் ஒடிந்துவிடும். கழுத்துக்குலை நோய். குலை நோய் கதிரின் காம்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது கழுத்துக்குலை நோய் உண்டாகிறது. நீள் வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் கதிரின் காம்பில் தோன்றி நீளும், பின் கதிரின் காம்புகள் முறிந்து விழுவதால் விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. விரல் குலை நோய். நோய் தொற்று கதிர் பகுதியில் உள்ள விரல்களை தாக்கும் பொழுது விரல் குலை நோய் ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகள் பழுப்பு நிறமாக மாறிவிடும். இதனால் கதிரில் உள்ள தானியங்கள் சுருங்கி பதிராகி எடையிழப்பு ஏற்படுகிறது. மேலும் நோய் தாக்கிய சுருங்கிய தானியங்களின் சந்தை மதிப்பு குறைந்து விடுகிறது. குலை நோயை ஏற்படுத்துவது பூஞ்சானம். காலநிலை காரணிகளான குறைந்த வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் மற்றும் காலை பனிப்பொழிவு ஆகியவை சரியான நேரத்தில் தோன்றும் பொழுது குலை நோய் விரைவாக நோய் தாக்கத்தையும் அதிக சேதாரத்தையும் ஏற்படுத்துகிறது. கட்டுப்படுத்தும் முறை. நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். முன்பட்ட நடவு மற்றும் முறையான பயிர் இடைவெளி பரிந்துரைக்கப்படுகிறது. பேசிலஸ் சப்டிலஸ் 6 கிராமை 1 கிலோ என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். நோய் தாக்குதலின் அறிகுறிகள் தெரிந்தவுடன் பேசிலஸ் சப்டிலஸ் 2 கிராமை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பின் 15 நாட்கள் இடைவெளியில் மறுபடியும் தெளிக்க வேண்டும். நாற்றங்காலில் ட்ரைசைக்ளோசோல் 75W ஐ 1 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து தெளித்து இலைக்குலை நோயை கட்டுப்படுத்தலாம். பூஞ்சான கொல்லிகளான கார்பன்டாசிம் மற்றும் மேங்கோசெஃப் 500 கிராம் ஐ 1 ஹெக்டர் என்ற அளவில் தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். இலைப்புள்ளி நோய். இப்பூஞ்சானம் பயிரின் அனைத்து பருவங்களிலும் தாக்கி சேதாரத்தை ஏற்படுத்தும். மிக சிறிய நீள்வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் இலையின் மீது காணப்படும். நோயின் தாக்கம் அதிகமாகும் பொழுது பெரிய புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை காய்ந்துவிடும். இளம் நாற்றுகள் இறந்துவிடும். முதிர்ந்த பயிரில் இலைகள் வெளிர் நிறமாக மாறிவிடும். கதிர் பயிரில் இதன் தாக்கத்தால் கழுத்து பகுதி திசு பலவீனம் அடைந்து உடைந்து தொங்கும். இதனால் விளைச்சலில் கடுமையான இழப்பு ஏற்படும். இப்பூஞ்சானம் விதையினை தாக்கி பின் விதை தொற்றுகளாக மாறி அடுத்த பருவத்திற்கும் விதை மூலம் பரவும். 2ம் நிலை தொற்றாக காற்றின் மூலம் பூஞ்சானம் பரவுகிறது. கட்டுப்படுத்தும் முறை. நோயற்ற விதைகளை பயன்படுத்த

நடத்த வேண்டும். விதை மூலம் பூஞ்சானம் பரவுவதால் விதை நேர்த்தி செய்தே விதைக்க வேண்டும். முன் ஆடிப்பட்ட நடவு மற்றும் முறையான பயிர் இடைவெளி அறிவுறுத்தப்படுகிறது. மேங்கோசெப் 1.25 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். பூஞ்சான கொல்லிகளான காப்பர் ஆக்சி குளோரைடு 2 கிராமை 1 லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். தானிய பூஞ்சான நோய். தானிய பூஞ்சான நோய் பல வகையான பூஞ்சைகளினால் உண்டாகிறது. கதிரில் உள்ள தானியங்களை இப்பூஞ்சானங்கள் தாக்குவதால் பல வண்ணங்களில் தானியங்கள் மாறுகின்றன. இதனால் தானியங்களின் சந்தை மதிப்பு குறைகிறது. மேலும் இத்தானியங்கள் விதைகளாக பயன்படுத்தும் பொழுது அதன் முளைப்பு திறன் குறைகிறது. மழைக்காலங்களில் இந்நோயின் தாக்கம் அதிகம் காணப்படும். கேழ்வரகின் பூ பூக்கும் பருவத்தில் மழை பெய்தால் இப்பூஞ்சானத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். கட்டுப்படுத்தும் முறை. முன் ஆடிப்பட்ட நடவு அறிவுறுத்தப்படுகிறது. நோய் தாக்கப்பட்ட கதிரை அடுத்த பட்டத்திற்கு விதைகளாக பயன்படுத்தக்கூடாது. திணை குலை நோய். இளம் பருவத்தில் இலையில் சிறிய பழுப்பு நிற வட்டப்புள்ளிகள் தோன்றும். பின் பெரிய நீள் சுழல் வடிவ புள்ளிகளாக மாறும். இலையில் உள்ள புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை காய்ந்துவிடும். பயிரின் கீழ்ப்பாக இலைகள் இந்நோய்க்கு அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறது. மிகவும் அரிதாக குலை நோய் கதிரின் காம்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது கழுத்து குலை நோய் உண்டாகிறது. நீள் வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் கதிர்காம்பில் தோன்றி நீளும். பின் கதிர்காம்புகள் ஒடிந்து விழுவதால் தானிய விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. கட்டுப்படுத்தும் முறை. நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். முன்பட்ட நடவு மற்றும் முறையான பயிர் இடைவெளி அறிவுறுத்தப்படுகிறது. நோய் தாக்க அறிகுறிகள் தெரிந்தவுடன் பேசிலஸ் சப்டிலஸ் 2 கிராமை 1 லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். பின் 15 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் தெளிக்க வேண்டும். நாற்றங்காலில் ட்ரைசைக்ளசோல் 75W 1 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் தெளித்து இலைக்குலை நோயை கட்டுப்படுத்தலாம். பூஞ்சான கொல்லிகளான கார்பன்டாசிம் மற்றும் மேங்கோசெஃப் 500 கிராமை 1 ஏக்கருக்கு தெளித்து இந்நோயினை கட்டுப்படுத்தலாம். இலைப்புள்ளி நோய். பூஞ்சானம் திணைப்பயிரில் இலைப்புள்ளி நோயை ஏற்படுத்துகிறது. மிக சிறிய நீள்வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் இலையின் மீது காணப்படும். நோயின் தாக்கம் அதிகமாகும் பொழுது பெரிய புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை காய்ந்துவிடும். கட்டுப்படுத்தும் முறை. விதை மூலம் பூஞ்சானம் பரவுவதால் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேங்கோசெஃப் 1.25 கிலோ 1 ஏக்கருக்கு என்ற அளவில் தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். பூஞ்சான கொல்லிகளான காப்பர் ஆக்சி குளோரைடை தெளித்தும் கட்டுப்படுத்தலாம். துருநோய். இலையின் மேல் சிறிய பல சொறி சொறியான பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். நோயின் தாக்கம் அதிகரிக்கும் பொழுது இலையின் திசு வாடி பின் காய்ந்துவிடும். பயிரின் மேல்பாக இலைகள் இந்நோய்க்கு அதிகம் பாதிப்புக்குள்ளாகிறது. கட்டுப்படுத்தும் முறை. மெட்டலாசில் 500 கிராம் என்ற அளவில் 1 ஏக்கருக்கு 10 நாட்கள் இடைவெளியில் தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அடிசாம்பல் நோய். நோயினால் பாதிக்கப்பட்ட செடிகளின் கதிர்கள் முழுவதுமோ அல்லது கதிரின் ஒரு பாகமோ தானியங்களுக்கு பதிலாக பசுமையான இலைகள் போன்ற வளர்ச்சியை கொண்டிருக்கும். இதனால் கதிர்கள் தானிய மணிப்பிடிக்காமல் மடலாக இருக்கும். கதிர்களில் தானியங்களுக்கு பதிலாக பசுமை நிறத்தில் சிறு சிறு இலைகள் போன்ற பாகங்கள் காணப்படுவதால் இந்நோய் பசுங்கதிர் நோய் என்று அழைக்கப்படுகிறது. கட்டுப்படுத்தும் முறை. விதைகளை மெட்டலாக்சில் 6 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். மெட்டலாக்சில் 500 கிராம் என்ற அளவில் 1 ஏக்கருக்கு தெளித்தும் கட்டுப்படுத்தலாம். சாமை. தானிய கரிப்புட்டை நோய். தனித்தனி தானியங்கள் கரிப்புட்டை பூஞ்சான வித்துக்களாக மாற்றப்படுகின்றன. இப்பூஞ்சான வித்துக்கள் காற்றின் மூலம் பரவும். நோய்காரணி விதையின் வெளிப்புறத்தில் இருந்து பரவும். கட்டுப்படுத்தும் முறை. இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கதிர்களை சேகரித்து வெந்நீரில் மூழ்கடித்து நோய்காரணிகளை அழிக்கலாம். இதனால் இந்நோய் விதை மூலம் பரவுவது தடுக்கப்படுகிறது. விதையினை சல்பர் 80% கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். குலை நோய். இலையின் மேல் சிறிய பல சொறி சொறியான பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். நோயின் தாக்கம் அதிகமாகும் பொழுது இலையின் திசுக்கள் வாடிப்பின் காய்ந்துவிடும். வரகு. தலை கரிப்புட்டை நோய். கதிர் முழுவதும் பூஞ்சான வித்துக்களாக மாறிவிடும். கதிரை மூடியிருக்கும் இலைகள் முழுவதும் விரிவடையாமல் இருக்கும். கதிர் முழுவதும் சுற்றியுள்ள உறையூட்டப்பட்ட பூஞ்சான வித்துக்கள் காற்றின் மூலம் பரவும். கட்டுப்படுத்தும் முறை. இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கதிர்களை சேகரித்து அழிக்கலாம். இதனால் இந்நோய் விதையின் மூலம் பரவுவது தடுக்கப்படுகிறது. விதைகளை சல்பர் 80% என்ற பூஞ்சான கொல்லி 4 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும்.
பனிவரகு.

0: தொறு நோய் இலைகளின் மேல் சிறிய சொறி சொறியான பழுப்பு நிற புள்ளிகளை தோற்றுவிக்கும். நோயின் தாக்கம் அதிகமாகும் பொழுது இலையின் திசுக்கள் வாடி பின் காய்ந்துவிடும். இலைப்புள்ளி நோய் மிக சிறிய நீள்வட்ட பழுப்பு நிற புள்ளிகள் இலையின் மீது காணப்படும். நோயின் தாக்கம் அதிகமாகும் பொழுது பெரிய புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை காய்ந்துவிடும். குதிரைவாளி இலைப்புள்ளி நோய் மிக சிறிய நீள்வட்ட பழுப்பு நிற புள்ளிகள் இலையின் மீது காணப்படும். நோயின் தாக்கம் அதிகமாகும் பொழுது பெரிய புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை காய்ந்துவிடும். இவ்வாறு சிறுதானிய பயிர்களை தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றினை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

0: மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
2: கொஞ்சம்
1: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:04.

நேயர்களை கேட்டு ரசிக்கலாம் திரைசை நிகழ்ச்சி. திரைசையில் முதல் பாடல் கேட்கலாம், ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து.

0: படை தீரந்து தாவும் நதியலை நான் மனம் தீரந்து கூவும் திரு கோயில் நான்.
1: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.

நேயர்கள் இதுவரை திரைசை கேட்டீர்கள். மீண்டும் திரைசை 8:30 மணிக்கு கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். டெல்லி அஞ்சல்.

திரைசெயல் அடுத்த பாடல் கேட்கலாம். சியோல் ரோல்டான் கல்யாணி நாயர் இணைந்து பாடிய பாடல் சரவணன் இருக்க பயமேன் திரைப்படத்திலிருந்து.

இசை நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் விவேகம் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் சாஷா திரிபாதி இணைந்து பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்ற இருக்கிறார். விழாவின் போது 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட படிப்பு முடித்த 3000 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்திய ஃபின்டெக் துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் அறிவியல், பிளாக்செயின் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களுக்கு முக்கிய இடம் இருக்கும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் 3வது இந்திய சர்வதேச ஃபின்டெக் திருவிழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தரமான மருத்துவ உபகரணங்களின் உற்பத்திக்கான உலக கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்கிலான 2 நாள் இந்தியா மெடிக்கல் டிவைஸ் மாநாடு புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இன்று புதுடெல்லியில் இலங்கை எரிசக்தி

அமைச்சர் திரு அனுரா கருணதிலகையை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ஹைட்ரோ கார்பன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரி வரவிருப்பதை ஒட்டி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகளை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் வரும் 24ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. அன்று பிற்பகல் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அவையில் தாக்கல் செய்கிறார்.

0: உள்ளனர். உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் ஆசிய இளையோர் மற்றும் ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் பட்ட போட்டிகளின் 45 கிலோ மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனை டிட்லி மாஜி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்
1: நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 9:30. நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் சங்கீத வானிலே. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

சங்கீதவாணி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி. சுசிலா இணைந்து பாடிய பாடல்.

0: புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை 110 கீழ் 22 கிலோவாட் தொண்டமானத்தம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் 22 கிலோவாட் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள்.

0: சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பிரியா திரைப்படத்திலிருந்து கே ஜே ஏசுதாஸ், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் அன்னை ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வருகிறது. பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சங்கீதவானிலே ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 10:30. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் மழையில் பழைய திரைப்பட பாடல்கள்.

0: நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம், பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தில் இருந்து.
1: ஏன்னா
2: ஓவண்ணா
1: அவண்ணா
2: அவண்ணா
1: அக்கன்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு தேசம் பெரிது. நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, புதுச்சேரி மின்சாரத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை 110 கீழ் 22 கிலோவாட் தொண்டமானத்தம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் 22 கிலோவாட் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட மலர்ந்த பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

நேரம் 10:31. 10:00 நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். திருவருட்செல்வர் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடிய பாடல்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது பி சுசிலா பாடிய பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.
1: தஜொன்னு தஜொன்னு தஜிமி தஜிமி தக்கட்ட தரகட தரகடதான்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது பி சுசிலா பாடிய பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.
1: தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை 110 கீழ் 22 கிலோவாட் தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் 22 கிலோவாட் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசலாவுடன் இணைந்து பாடிய பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. நாளை தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30 சங்கீத

குழந்தை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:03. நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, நமது நிலையத்தில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டையில்

0: சிவகுமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் இயற்கை சமநிலையை காக்கும் காடுகள் வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுவை. நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏழு 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் MS முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். VV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், BS புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா, சென்னை அஞ்சல். பத்து 2 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நாளைய நேயர் நேரம் தலைப்பு தேசமே பெரிது. நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:50 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி பாலச்சந்தர் அவர்கள் பாடியவை இடம்பெறுகிறது. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். பிற்பகல் 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், மாணவி வி அபிராமி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. 4:00 காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை MS விஸ்வநாதன், கதை வசனம் பாலமுருகன், இயக்கம் பி மாதவன். ஐந்து மணிக்கு இளைய பாரதம் சர்வதேச இளையோர் தின சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இதில் பங்கு பெறுவோர் கோபிநாத், புனிதா, சர்வேஷ், சக்தி ஆனந்தன், ஷாலினி, புஷ்பகுமார் ஆகியோர். நெறிப்படுத்துகிறார் ஏஞ்சலா விண்ணரசி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம். 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00-7:15 வரை. 8:00-8:15 வரையிலும். 8:30-8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதான நிகழ்ச்சி. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்க்ரெட் அவர்களின் உரையும், இயற்கை வேளாண்மையில் இருபொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகமும் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill 2026 has been passed by the Parliament, with the Lok Sabha approving it today. Rajya Sabha had passed the bill on Monday. The bill aims to address payment delays and simplify dispute resolution. The legislation provides that every central public sector enterprise must settle all invoices for procurement of goods or services from MSMEs on the trade receivables discounting system. As per the bill, if mediation fails in case of dispute,